0: Thank you. Thank you.
1: I'm so happy to be part of this show. Ungaloda, why don't you say something about yourself?
0: Sure. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனஸ்ரீ. ஜெயக்குமார் அண்ணா சொன்ன மாதிரி ஐ கம் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் மியூசிஷியன்ஸ். தாத்தா காலத்துலேருந்து எல்லாருமே மியூசிக்கில் தான் இருக்காங்க. என்னோடய தாத்தா வந்து கேவி மகாதேவன் ஐயாவோட தபலா பிளேயராக இருந்திருக்காரு. அப்பா வந்து எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ், தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ் நீங்கள் கேட்குற மோஸ்ட் ஆஃப் த தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ் அப்பா வந்து ஆல்மோஸ்ட் 35 to 40 இயர்ஸாக இன்னும் இருக்காரு. ரெண்டு பேருமே ரிதம் பர்ஃபார்மர்ஸ். அம்மா இஸ் அ சிங்கர் அண்ட் தம்பி இஸ் ஆல்சோ ட்ரம்மர் அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். ஸோ ஐ கம் ஃப்ரம் தட் ஃபேமிலி ஆஃப் மியூசிஷியன்ஸ். ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி பாடுறதுக்கு. அண்ட் ஜெயக்குமார் அண்ணா கூட பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் காலிங் மீ.
1: தேங்க்யூ. வெரி இம்ப்ரெசிவ். இது ஒரு சூப்பர் ஷோவாக இருக்க போது. இது இந்த ஒத்துழைப்பு வந்து எங்களோட நேர்களால் மட்டும்தான் நீளும். நீங்கள் கட்டாயமாக நிகழ்ச்சியை கேட்டு எங்களோட எடுத்து ஃபோன் எடுத்து எங்களோட நேரடியாக கதைக்கலாம். ஃபோன் நம்பர் வந்து 416-292-4059. இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் எடுத்து எங்களோட லைவாக கால் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சி வந்து சிஎம்ஆர் ரேடியோ இல்லை போகுது, டிவிஐ டிவியில் போகுது, பெல் ராஜர்ஸ் ஐபி டிவிலையும் லைவாக போகுது, அண்ட் ஆல்சோ ஃபேஸ்புக் டிவிஐ பேஜ்லேயும் லைவாக இந்த நிகழ்ச்சி ஸ்ட்ரீம் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் போய் காமெண்ட் பண்ணலாம், எங்களை உற்சாகப்படுத்தலாம். உங்களோட உற்சாகத்தில் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் வரும். நாங்களும் இங்கே சேர்ந்து படிக்கலாம். ஏனென்றால் நாங்கள் கமரகா முன்னாலேருந்து படித்து கொண்டிருக்கோம். ஸோ உங்களோட ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு இங்கே ஒரு எனர்ஜியை கொடுக்கும். நீங்கள் எடுக்கல ஒரு 30 seconds பிஃபோர் அவர் சாங் ஃபினிஷஸ் எடுத்தீங்களா நேரங்களோட கதைக்கலாம். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நேரம் வந்து சேரைக்களே ஒரு டிலே ஆகும். அப்போ அது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்களோட எடுத்து கதைச்சிங்களா தட் வுட் பி கிரேட். ஸோ நாங்கள் முதல் சாங்குக்கு போக போகிறோம். ஆனால் அதுக்கு முதல் 2nd சாங்குக்கு ஒரு ஹின் கொடுப்போம். நாங்கள் இப்போ ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு குட்டி குட்டி ஹின்ஸ் கொடுத்து கொண்டு இருக்க போகிறோம். யா, அப்போ நீங்களும் அதை யோசித்து எங்களுக்கு எடுத்து எங்களோட இணைந்து கதைக்கலாம். நீங்க சொல்றீங்களா?
0: இப்போ 2nd சாங்கோட ஹிண்ட் வந்து கனடான்னு யோசிச்சாலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மைண்ட்ல வர்றது ஸ்னோ. ஸோ ஒரு ஸ்னோ ரிலேட்டட் ஒரு சாங், ஸ்னோல இருக்கிற ஒரு சாங். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபர்ஸ்ட் தமிழ் சாங், தமிழ் மூவி சாரி, அவர் மியூசிக் அமைச்ச ஃபர்ஸ்ட் மூவில இருக்கிற ஒரு சாங். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்னோல இருக்கிற ஒரு சாங்.
1: அரந்த சுவாமியும் மதுபாலாவும் நடிச்ச ஒரு படம் இருந்துதான் செகண்ட் சாங். அதுக்கு போறதுக்கு முதல் நாங்கள் உங்களுக்கு ஆவண்டி முதல் பாட்டுக்கு நாங்கள் போவோம். ரெடி?
0: ஷூர்.

0: பியூட்டிஃபுல்லா பியூட்டிஃபுல் சாங் நீங்கள் நல்லா பியூட்டிஃபுல்லா படிச்ச நீங்களும் தேங்க்யூ ஸோ மச்.
1: நீங்களும் ரொம்ப நல்லா பாட்டீங்க.
0: இது அஜித் தன் மீனா படத்திலிருந்து வந்த ஒரு பாட்டு, ஹரிகரன் சந்தானா பாலா நடிச்ச ஒரு படம்,
1: வில்லன் ஒரு படத்தில் வந்திருக்க பாட்டு.
0: இட்ஸ் அ ரியலி ரியலி அமேசிங் சாங். முதல் நேர் இணைப்பில் வந்திருக்கிறீர்கள், வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். டோமிசாந்திரன் எப்படி இருக்கிறீர்கள்?
0: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமா மகிழ்ச்சியா இருக்கும். சௌதரி அந்த மாதிரி கலக்கி விட்டா
0: அப்பா. வாழ்த்துக்கள்
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உண்மையிலேயே அருமை அருமை. என்ன மாதிரி அந்த ராகங்கள்ல அந்த உச்சக்கட்டத்துல போய் வந்தா உண்மையிலேயே அருமை. உங்களை பற்றி சொல்ல தேவையில்லைன்னா புடிக்கு பிறந்த பூனே ஆகும்பா.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
2: அப்பா இந்த பிள்ளை அந்த மாதிரி அதை சொல்ல தேவையில்லை. உண்மையிலேயே உங்களுடைய பல தடவை பார்த்துக்கின்றேன். இருந்தாலும் இன்றைய ஒரு வித்தியாசமா இருக்கின்றது. அருமை அருமை, தொடர்ந்தும் பாடுங்கள். இந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும் டிவிஐ சிஎம் ஆளுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நான் அடுத்த படத்தை பாடலை கவனிக்கவில்லை, மீண்டும் திருப்பி வருகிறேன். வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
0: கட்டாம நீங்கள் திருப்பி திருப்பி எடுங்கோ, நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்போம்.
1: ரொம்ப நன்றி ஃபோன் பண்ணதுக்கு. தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ. நீங்கள் இந்த பாட்டு முடிகிறதுக்கு முதல் ஒரு 30 செகண்டுக்கு முதல் எடுத்தால் நீங்கள் எங்களோட நேர கதைக்கலாம். ஏனென்றால் எங்களோட நிகழ்ச்சி ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் நீங்கள் எடுக்கிற ஒரு 30 செகண்ட்ஸுக்கு முதல் எடுத்தீங்களா நேரடியாக எங்களோட இணைப்பில் கதைக்கலாம்.
1: பாட்டு முடியறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் அண்ணா சொல்கிற மாதிரி நாங்கள் முடிக்கிற டைம்லேயே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்களோட லைவாக பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 30 செகண்ட்ஸ் to 1 minute பாட்டு போயிட்டு இருக்கும் போதே கால் பண்ணிங்கன்னா எங்களோட லைவாக பேசலாம் நீங்கள்.
0: சரி, நாங்கள் அடுத்த பாட்டுக்கு 3வது பாட்டுக்கு குழு கொடுக்கலாம்.
1: திஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் க்ளூ. இது வந்து என்னோட 2 favorite ஆக்டர்ஸ் சூர்யா அண்ட் ஜோதிகாவோட ஒரு பாட்டு. அண்ட் ஜீப்ல போயிட்டு இருப்பாங்க, ஒரு டிராவல் சாங் இது. அண்ட் இதுவே ஒரு பெரிய ஹிண்ட் தான். அண்ட் சூர்யா ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த படத்தை. ஸோ இதுதான் எங்களோட ஹிண்ட். எல்லாரும் யோசிச்சுட்டு கண்டிப்பா கால் பண்ணுங்க. உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருக்க போகுது. ஸோ பிளீஸ் கால் அஸ். ஃபோன் நம்பர் 416-292-4059. எல்லாரும் ஃபோன் எடுத்து எனக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
0: நாங்கள் செகண்ட் சாங்க்கு போவோம். அது வந்து ரோஜா படத்துல இருந்து புதுவெள்ளை பியூட்டிஃபுல் சாங்.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-292-4059.

0: Yeah, A.R. Rahman's magic on the first movie.
1: Definitely.
0: அடுத்த நேர்மையை அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கள்?
2: ஓ, நான் முரளி காதிக்கிறேன்.
0: டோனி,
2: ஹலோ, நான் முரளி காதிக்கிறேன்.
0: முரளி, எப்படி எப்படி இருக்கிறீங்கள் முரளி?
2: நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இருவரும்?
0: நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம்.
2: நீங்க முதல் கொண்ட பாடலே நல்ல அருமையா இருந்த பாடல், மேல நல்லா இருந்த பாடல், எஸ்பெஷலி அவாண்ட வாய்ஸ் சொல்லி வேலையில பார்க்கவே தெரியுது.
0: நன்றி.
2: மியூசிக் ஃபேமிலியில இருந்த வாழ்ந்தேன்னு சொல்லி.
1: Thank you. Yes. ரொம்ப ரொம்ப நன்றி.
2: ஆமாம், அடுத்து நான் நீங்க படிக்க போற பாட்டு இதோ, காக்க கக்க படத்துல இந்த பாட்டோ, தூது வருமா தூது வருமா.
0: நல்ல கேஸ், பார்க்கலாம்.
2: இல்லாட்டி இன்னொரு பாட்டும் இருக்கு, இன்னொரு பாட்டும் இருக்கு, நான் வாயில வருது இல்ல, அதான் இருக்கு.
0: ஓகே, குட் குட் கேஸ்.
1: வெரி குட் கேஸ். இன்னொரு ஒரே நிமிஷத்துல வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பாட்டுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும்.
2: தொடர்ந்து பாடுங்க, நல்ல பாடல கொண்டு வருவீங்கன்னா இது பார்த்து இருக்கேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ,
1: தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ்.
2: தேங்க்யூ முரளி.
0: அடுத்த நேரங்களில் இணைப்பில் இருக்கிறீங்கள். வணக்கம்.
3: இனி மாலை வணக்கம் உங்களுக்கு. நான் பிரேமா பேசுறேன், இப்படி இருக்கல் ரெண்டு பேரும்.
0: வணக்கம் பிரேமா, நாங்கள் சுகமா
3: இருக்கோம். ரொம்ப அழகா பாடுறோம் ரெண்டு பேரும். ரெண்டு பாடலும் பாடுறது ரெண்டுமே ரொம்ப நல்ல சாய்ஸ். அப்புறம் மூணாவது பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு போறது, காக்க காக்கோடு. அது என்னை கொஞ்சம் மாற்று அந்த பாட்டு தோன்றது எனக்கு.
1: நல்ல கேஸ், தேங்க் யூ சோ மச். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
3: ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாடுறேன், ரொம்ப நன்றி உங்களுக்கு. வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள்.
0: நன்றி பிரேமா,
1: ரொம்ப ரொம்ப தேங்க் யூ கால் பண்ணது.
0: அடுத்த நேரம் வணக்கம்.
2: வணக்கம், நான் ரோமேசந்திரன். இந்த பாடல் தோப்பு பாடல் நன்றாக தான் இருக்கின்றது. அடுத்த பாடல் நினைக்கிறேன் என்ன கொஞ்சம் மாற்றி என்று நினைக்கிறேன்.
0: Great, good guess.
1: Very good guess.
2: பொறுத்திருந்து பாப்போம். நன்றி, நன்றி வணக்கம், நன்றி வணக்கம்,
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்
4: வணக்கம். ஜெயக்குமார் அண்ட் தனஸ்ரீ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் வடிவாமல் கதைக்கிறேன், மிஸ்ஸாகாவில இருந்து.
0: ஓ, வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க, ஆரம்பமே நல்லா இருந்துச்சு. நீங்க ஒருத்தரும் இல்ல உங்க என்று சொல்றீங்க, ஆனா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு முன்னால் நாங்க எல்லாரும் இருக்கிறோம்.
0: உங்களை நம்பித்தான் நாங்கள் இஞ்ச துணிஞ்சு துணிஞ்சு நிக்கிறோம்.
4: உங்களோட முதல்ல உங்களோட பாட்டை கேக்குறேன். நல்ல எதிர்காலம் இருக்கு, நீங்க அந்த குடும்பத்துல இருந்து வந்த நீங்க அங்க சொல்ல
0: தேவையில்லை.
4: ஜெயக்குமாரும் அப்படித்தான். ரெண்டும் பாடுங்க, நாங்க தொடர்ந்து பாத்துக்கொண்டு இருக்கிறோம். அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க உங்களுக்கு மரம்பலி, காக்க காக்க படத்துல இருந்து என்ன கொஞ்சம் அந்த பாட்டு தான்.
0: இதே மாதிரி எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உற்சாகப்படுத்தி கால் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல மெசேஜ் போடுங்க, நாங்கள் உங்களுக்காக வேண்டி காத்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் மெசேஜ், நீங்கள் போடுற மெசேஜ் எல்லாம் நாங்கள் வாசிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நாங்கள் நாலாவது சாங் குழுவை கொடுக்கலாமா?
1: தாராளமா. இது வந்து கார்த்திக் அவர்களும் பிரபு அவர்களும் சேர்ந்து நடித்த படம், சகோதரர்களா. மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ணது. அண்ட் இது நிரோஷா அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் இதோட பிளே செட்டிங், இந்த சாங்கோட செட்டிங் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருக்கும். இதுதான் எங்களோட ஹின்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் கெஸ் பண்ணுங்கள். மூணாவது பாட்டு பாடும்போதே 30 seconds முன்னாடி கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணி லைவாக எங்கள் கூட பேசுங்க, அண்ட் இந்த சாங்கை கெஸ் பண்ணுங்க.
0: தேங்க்யூ சார். இது வந்து ஒரு சோலோ ஃபீமேல் சாங். நாங்கள் இன்னும் ஒரு ஹிண்ட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நாங்கள் மூன்றாவது சாங்குக்கு போவோம். கன பேர் இதை
1: சரியா தான்
0: கெஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஹியர் யூ கோ ஃபார் யூ.

0: பியூட்டிஃபுல், சூப்பர்,
1: எஸ் வண்டர்ஃபுல் சாங்.
0: நீங்க நல்லா படிச்ச நீங்கள்.
1: தேங்க்யூ,
0: தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் நேர்களுக்கு நாங்கள் திருப்பி தொலைபேசி இலக்கத்தை சொல்லலாம். 416-292-4059. இந்த இலக்கத்துக்கு நீங்கள் எடுத்து எங்களோட இணைப்பில் நேரடியாக எங்களோட கதைக்கலாம். உங்களோட உற்சாகத்தில் தான் நாங்கள் இப்படி நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம்ன்ற எங்களுக்கு தெரியும். ஸோ
1: இது வரைக்கும் எல்லாரும் ஃபோன் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் திருப்பி ஃபோன் பண்ணுங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் டிவிஐ ஹெச்டியோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ஃபோன் எடுத்து திருப்பி ஃபோன் பண்ணுங்க. அண்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு லைவாக டிவிஐ ஹெச்டியில் பார்க்கலாம், இல்லைனா சிஎம்ஆர் தமிழ் ரேடியோலையும் கேட்கலாம். லைவாக கால் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல இன்டராக்ஷன் இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்ட் இருக்கும்.
0: எக்ஸாக்ட்லி. ஃபேஸ்புக் லைவில் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் லைவாக ஸ்ட்ரீம் பண்ணி கொண்டிருக்கு, அதுலேயும் நீங்கள் போய் மெசேஜ் பண்ணலாம், பார்க்கலாம் நேரடியாக.
2: வணக்கம் சேந்திரன்.
0: வணக்கம்.
2: அருமை அருமை, உங்களுடைய பாடல்கள் அருமையாக இருக்கின்றது. அனைத்து பாடல்களுமே நல்லா இருக்கின்றது, தொடர்ந்து பாடுங்கள். நாளைக்கு அடுத்த பாடம் வந்து ஒரு பூங்கா வனம் அந்த பாடல் கூறுகிறேன். நேரத்தை குறைத்து உங்களுடைய பாடலை கூட்டாக விரும்புகிறது. நன்றி. இதுவரைக்கும்
0: கிரேட் கேஸ். நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நேர என்ன என்ன மறுமொழி சொல்லி என்ன பார்த்துட்டு நாங்கள் அந்த பாட்டுக்கு போகலாம்.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி அண்ணா. அடுத்த பாட்டுக்கு நாங்கள் குழு கொடுக்கலாமா? சொல்லுங்க நீங்களே.
1: இப்போ அடுத்த பாட்டு வந்து ஒரு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. அது வந்து ஒரு ஒரு ஹிந்துவும் ஒரு கிறிஸ்டியனும் கலந்த ஒரு யூனியன். இட்ஸ் அபவுட் த யூனியன் ஆஃப் த லவ் ஸ்டோரி ஆஃப் ஹிந்து ஹிந்து பாய் அண்ட் அ கிறிஸ்டியன் கேர்ள். அவ்வளோ குழு கூட கொடுத்துட்றேன். அண்ட் இது கார்த்திக் அவர்களும் ராதா அவர்களோட முதல் படம். இதுதான் இந்த படத்தோட க்ளூ. அண்ட் அந்த பாட்டு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டியூட் மெலடி சாங். எல்லாரும் யோசிச்சுட்டு கண்டிப்பாக கால் பண்ணுங்க. இப்போ அடுத்த பாட்டோட என்னோட எண்டிங் வரதுக்குள்ள ஒரு 30 seconds to 1 minute ப்ளீஸ் கால் பண்ணி எங்களுக்கு லைவாக எங்க கூட பேசுங்க. கால் கெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.
0: யூ டோன் மிஸ் சந்திரன் அண்ணா கரெக்டாக கெஸ் பண்ணினவர். ஒரு பூங்காவனம் அந்த பாட்டு உங்களுடைய சோலோ சாங்.
1: தேங்க்யூ.
0: கேன் வெயிட்.
1: எஸ்
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கணக் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.

0: Beautiful song. Thank you. Thank you, Anna.
1: அடுத்த நீர் நீரில் இருக்கிறீங்கள். வணக்கம்.
2: வணக்கம். நான் இதே எல்லா பாடல்கள் மர்மையாக இருக்கின்றது, அருமையாக பாடுகிறீர்கள்.
1: நன்றி. யார் கதைக்கிறீர்கள்?
2: இதேன்.
1: இதேன் அண்ணா, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம். நன்றி. நல்லா இருக்கின்றது. நினைக்கிறேன் ஆயிரம் தாமரை மொட்டைக்கிளையே இருக்கலாம் என்று நினைக்கின்றேன்.
3: பாடுங்கள். உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த பாடல் வந்து இரண்டாமரை மொட்டுக்களி அந்த பாடல் நினைக்கின்றேன். அந்த பாடல் வந்து மனோரா தியேட்டரில் ஓடின படத்தை நான் போட்டிருக்கிறேன். நன்றி. இதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.
1: நன்றி. நன்றி. எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பூஸ்ட் தந்தால் தான் எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக நாங்கள் இஞ்ச பாடலாம். ஸோ ப்ளீஸ் டூ பிக் அப் யோர் ஃபோன் and call us 416-292-4059. இந்த தொலைபேசிக்கு நீங்கள் அழைத்து எங்களோட நேரில் கதைக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸுக்கு பாட்டு முடிகிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு முன்னுக்கு எடுத்தீங்கன்னா நான் அப்படியே எங்களோட லைவாக பேசலாம். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். நீங்கள் நேரில் இருக்கிறீர்கள்.
4: ஹலோ.
1: ஹலோ. வணக்கம்.
4: This is Dylan.
1: Hello Dylan. எப்படி இருக்கிறீர்கள்?
4: Good, good. You are doing very amazing singing up with the new Sri Aunty.
1: Thank you
0: so much.
1: Thank you Dylan for calling.
4: Yeah, you're welcome. And this is Shreya.
1: Okay. Hi, Shreya.
4: You are doing a wonderful job.
1: Thank you, Shreya, for thank calling you. And encouraging.
4: Both of you.
1: Thank you so much.
4: Okay, now I'm passing it to Joshua.
1: Okay, thank you.
4: Hi, Appa.
1: Hi, Joshua. Thank you for calling.
4: Great job singing.
1: Thank you so much.
0: உங்கள்
1: நீங்கள் உங்களோட உற்சாகத்தில் தான் நாங்களும் இங்கே இருந்து துணிவா பாடிக்கொண்டிருக்கிறோம். Thank you so much for calling.
0: Yeah, it means a lot. Thank you so much.
4: Thank you
1: Shivani for calling. அவளோட சப்போர்ட் இல்லாட்ட நாங்கள் உண்மையா இங்க நானும் நின்றிருக்கல. சோ I'll take this opportunity to thank my family. Thank you.
0: Same here. I want to thank my family too. Thank you. I have two very young children, so thank you to my husband for taking care of them while I'm here singing and enjoying the show. Thank you.
1: சரி, நாங்கள் பாட்டுக்கு போகலாம். நீங்கள் குழு கொடுக்குறீங்களா?
0: அடுத்த பாட்டோட க்ளூ வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கௌதமி மேம் அவங்களும் சேர்ந்து நடித்த ஒரு படம். இதில் வந்து ரஜினி சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் இருப்பார், லிட்டில் ஓல்டர் பர்சன் மாதிரி ஒரு கெட்டப் அவரோடது. ஸோ தட்ஸ் த க்ளூ. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் வந்து டைரக்டர் ராஜசேகர்.
1: பாட்டு இளையராஜா இசையமைச்சல் 1991 வந்த ஒரு படம். இட்ஸ் ஃபேமஸ் சாங்.
0: அண்ட் இட்ஸ் அபவுட் தேர் இஸ் அ சீசன், ஒரு மாசத்தை பற்றி இந்த பாட்டு. அது இன்னொரு க்ளூ.
1: ஒரு கிளுகிழப்பான பாட்டு மட்டும்
0: சொல்லலாம்.
1: அப்போ நாங்கள் மற்ற பாட்டுக்கு போவோம். அது வந்து அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து காதல் ஓவியம்.

0: அடுத்த நேர் நேரில் இருக்கிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: ரெண்டு பேரும்
0: நாங்க நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க நல்லமா இருக்கிறோம். அருமையான பாட்டு ஐயா. இது நான் அந்த 80கள் 80-81 நினைக்கிறேன். மணர்வாதி அவர்கள் இருந்த ஃபீலிங்க அப்படியே உணர்ந்தீங்க இந்த பாட்டுல.
0: நன்றி நன்றி.
1: அது நாங்க அரௌண்ட் 45 இயர்ஸ் ஆகும் இந்த படம் வந்து.
0: வணக்கம்.
2: வணக்கம். சந்திரன் பேசுறேன்.
0: வணக்கம் அண்ணா.
2: பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பழைய காலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க. ரெண்டு பேரும் கம்பளிங்க அடிச்சது. ரெண்டு பேரும் நல்ல திறமையா
3: பாடிட்டீங்க.
0: யார் பேசுறீங்க?
2: சந்திரன்.
0: சந்திரன். நீங்க
4: இருவருக்கும்
0: வணக்கம்.
3: வணக்கம்.
4: ரவிசங்கர் பேசுறேன்.
0: ஹலோ. நான் எப்படி இருக்கிறீங்க?
4: ஜெயக்குமார், தனுஸ்ரீ இரண்டு பேர் நல்லா பாடுறீங்க. வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ தேங்க்யூ ரவிசங்கர்.
4: அடுத்த பாடல நினைக்கிறேன், தர்மதுரை படத்துல மாசி மாசம் ஆனான பொண்ணு நினைக்கிறேன். யேசுதாஸ் சொன்னதா பாடினது.
0: கிரேட் கிரேட் கெஸ்ஸிங். நாங்கள் பொறுத்து பார்க்கலாம்.
3: சரிங்க,
4: நல்லா பாடுங்க. வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ரவிசங்கர் அண்ணா.
4: தேங்க்யூ
0: தேங்க்யூ. நாங்கள் உங்களை ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் போட்டு வரோம். அதுக்கு பிறகு மீண்டும் உங்களை நேரடியாக சந்திக்கிறோம். தேங்க்யூ.
5: Currency exchange, check cashing, cash for gold, gold loans, அனைத்துக்கும் cash point. Columbia Video.

0: கொலம்பியா வீடியோ, இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிராம்டன், 905-456-8433.
1: வெல்கம் பேக் எவ்ரிபடி. மியூசிக் கொனெக்ட் ப்ரோக்ராமில் திருப்பி உங்களை இணைந்து இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அகெய்ன் ஒரு குயிக் ரீகேப். டிவியில் சிஎம்ஆர் ரேடியோவில் ஐபிடிவியில் லைவாக இந்த நிகழ்ச்சி போய் கொண்டிருக்கு. ஃபேஸ்புக்லேயும் போகுது. நீங்கள் டிவிஐ ஃபேஸ்புக் பேஜில் போய் இந்த நிகழ்ச்சியை லைவாக ஸ்ட்ரீம் பண்ணுறதை பார்க்கலாம். உங்களுக்கு காமெண்ட் பண்ணலாம். எங்களோட இணைந்து நேராக கதைக்கலாம். 416-292-4059 இந்த இலக்கத்துக்கு எடுத்து எங்களோட நேரில் கதைக்கலாம். ப்ளீஸ் டூ கால். ஏனண்டா உங்களோட காலில் தான் நாங்களும் இங்கே துணிஞ்சு பாடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ. நாங்கள் அடுத்த பாட்டு குழு கொடுப்போமா? நாங்கள் பாட்டுக்கு போகிறதுக்கு முதல்
2: ஓ ஷுவர். அடுத்த பாட்டு வந்து படத்தோட பேர் வந்து இங்கிலீஷில் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ். ஸோ தமிழில் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. அண்ட் ஆக்டர்ஸ் வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்களும் சிஆர் விஜயகுமாரி அவர்களும். நைஸ் ஸ்லோ மெலடி சாங். அண்ட் அந்த பாட்டோட இது வந்து ஒரு நாளை பற்றி. ஸோ நீங்கள் அதையும் யோசிக்கலாம். தட்ஸ் அனதர் ஹிண்ட்.
1: இது வந்து டிஎம்எஸ் பி சுஷிலா மேம் படித்த ஒரு பாடல். கே வி மகாதேவன் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ லெட்ஸ் சீ ஹூ கேன் கெஸ் த சாங்.
2: எஸ் ப்ளீஸ் கால் அஸ்.
1: இந்த பாட்டு நாங்கள் இப்போ படிக்க போகிற பாட்டு ரவிசங்கர் சார் கரெக்டாக மறுமொழி சொல்லியிருந்தவர்.
2: ஆமாம்.

0: சூப்பர். அடுத்த நேர் நேரில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்கள்?
1: நான் பாலாக இருக்கிறேன்.
0: பாலா அண்ணா, வணக்கம். பாலா அண்ணா, எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பரா இருக்கேன், சூப்பரா இருக்கு தம்பி.
0: தேங்க்யூ பாலா அண்ணா,
1: ரெண்டு பேரும் சூப்பரா பாடுறீங்க,
2: ரொம்ப நன்றி.
1: புலிக்கு பிறந்தது பூனி ஆகுமா?
0: தேங்க்யூ. அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: செல்வகுமார் பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் செல்வகுமார் அண்ணா.
3: நல்ல சூப்பரான பாட்டு, நல்லா பாடுவீங்க.
0: ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. எப்படி இருக்கிறீங்க?
3: ஓகே, பை,
0: குட், தேங்க்யூ. அடுத்த நேர் நிலையில இருக்கிறீங்க. வணக்கம்.
4: மீண்டும் ரவிசங்கர் பேசுறேன்.
0: வணக்கம் ரவிசங்கர்.
4: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
0: நல்ல சுகமா. நீங்கள் தான் இந்த பாட்டு சரியா கெஸ் பண்ணி பிடிச்சிருக்கீங்க. மீண்டும்
4: வந்து காக்கும் கரங்கள் படத்துல ஞாயிறு என்பது பெண்ணாக திங்கள் என்பது சாரி ஞாயிறு என்பது கண்ணாக பெண் திங்கள் என்பது பெண்ணாக செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக.
0: அருமையான பாடல்.
4: தேவி மகாதனோட இசை இது.
5: Thank you.
4: பாடிக்கொண்டிருக்கிறீங்க, சிறப்பான பாடல் தெரியுது. அடுத்த பாடல் ஞாயிறு என்பது பெண்ணாக திங்கள் என்பது கண்ணாக, அந்த பாடல் நினைக்கிறேன். பாடங்கள் சிறப்பா பாடிக்கொண்டிருங்கள். அந்த மீன் கொஞ்சுக்கு நீண்டா சொல்லி தரமாண்டா உங்களை பற்றி சொல்ல தேவை இல்லை, இருவருமே சிறப்பா பாடிக்கொண்டிருக்குங்க. சுயமானத்துக்கு வந்திருக்கிறோம், மீண்டும் பண்ணிக்கலாம்.
0: ரொம்ப நன்றி,
4: வாழ்த்து சொல்றதற்கு நன்றி,
0: ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரி, அடுத்த பாட்டுக்கு குடுக்கலாம்.
2: இந்த பாட்டுக்கு நான் க்ளூ கொடுக்குறேன். இது வந்து another one of my favorite films. கௌதம் மேனன் தான் டைரக்டர் இதுக்கு. உலகநாயகன் தான் இதில் வந்து த மெயின் கேரக்டர். அண்ட் ஹீ பிளேஸ் அ காப், ஹீ இஸ் அ போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த படத்தில். அண்ட் இந்த சாங் ஸ்பெசிஃபிக்காக வந்து இட்ஸ் அ சோலோ மேல் சாங். அண்ட் இட்ஸ் நிறைய சாங்ஸ் சாங் பார்ட்ஸ் எல்லாம் நியூயார்க்கில் ஷூட் பண்ணது. இது தான் வந்து ஹின்ஸ்.
0: இன்னும் ஒரு ஹின்ஸ் கொடுக்கட்டா. கமலஹாசனும் ஜோதிகாவும்
2: ஜோதிகா இருக்க
0: அதில் வந்திருக்கிறா. ஸோ இந்த பாட்டில் ஸோ லெட் சி இஃப் யூ கேன் கெஸ். அப்போ நாங்கள் மற்ற பாட்டுக்கு போகலாம்.

0: What a soothing song, amazing lyrics song.
1: Also, beautiful lyrics. இதை
0: கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல. அடுத்த நேர இணைப்பில் இருக்கிறீங்க, வணக்கம்.
2: Hi, na Vaishnavi Kaikaran.
0: Hi, Vaishnavi. How are you?
2: Hi, Jayan. I'm good. You're there singing amazing. Dhanushi Akka, too. You guys are singing wonderful. So, ella paadum kekka nalla irukku. So, yeah.
1: Thank you so much.
0: Thank you, Vaishnavi. Phone eduthu engaloda இணைப்பில இருந்து கதைச்சதுக்கு. She is another singer.
1: Oh, wonderful.
0: An amazing singer, upcoming singer. இப்ப கூட கனக்க மேடையில இப்ப படிச்சு கொண்டிருக்கிற பிரபல பாடகளோட வைஷ்ணவி.
2: Thank you
0: for calling. Thank you so much for calling.
2: Thank you so much. Expecting to see more.
0: Yes.
2: Thank you.
1: Thank you so much. Yeah.
0: Thank you. Thank you. அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீர்கள், வணக்கம்.
3: வணக்கம், ரவிசங்கர் பேசுற மறுபடியும்.
0: வணக்கம் ரவிசங்கர் அண்ணா.
3: நல்லா இருக்கு பாடல்கள்லாம், உங்க தேவை ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு பாடலும் கூடும் போதும் உங்க கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப கூடுது, ரொம்ப நல்லா இருக்கு.
0: Thank you. Thank you so much.
3: I can see the difference.
0: Thank you.
3: அடுத்த பாடல் நினைக்கிறேன், வேட்டையாடு விளையாடு, அதுல பார்த்த முதல் நாள், பாம்பே ஜெயஸ்ரீ உன்னிமேனன் பாடின பாடல்.
0: பார்க்கலாம்.
3: நன்றி, நல்லா இருக்கு, பாடுங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீர்கள்,
4: வணக்கம். தேவகுமார்.
0: வணக்கம் தேவகுமார் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க?
4: அடுத்த பாடல் வந்து கொண்ட வேட்டையாட விளையாடுல இருந்து நினைக்கிறேன். முதல் வந்த நேர் சொல்லிட்டார் பாடல்.
0: படம் கரெக்டா கிட்ட படம் சரி.
1: என்னோட க்ளூ ஒண்ணு வந்து மேல் சோலோ சாங்.
4: கமலஹாசன் ஜோதிகாவன் நடித்த படம்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க, தனி பாடம் சொல்லியது. பார்க்கலாம்.
0: Yes.
1: Correct. Thank you. Thank you.
0: Thank you. அடுத்த பாட்டுக்கு கொடுக்கலாமா?
1: ஓ, கொடுக்கலாம். அடுத்த பாட்டு வந்து சத்யராஜ் அவர்களும் ரேகா அவர்களும் நடித்த ஒரு படம். அதில் வந்து ரேகா மேம் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பேர் வந்து இங்கிலீஷில் வந்து சீ ஷோர் போயம்ஸ். அது வந்து தமிழில் பண்ணிட்டு கெஸ் பண்ணிவிட்டு எங்களை கால் பண்ணுங்கள். லைவாக கால் பண்ணுறதுக்கு 416-292-4059. எங்களோட சாங் முடிகிற 30 செகண்ட்ஸ்க்குள்ளே கால் பண்ணிங்கன்னா எங்களோட லைவாக பேசலாம். எல்லோரும் கால் பண்ணி எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுங்க. இது வரைக்கும் கால் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் திருப்பி கால் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி போஸ்ட் கொடுங்க. இப்போ அண்ணா பாட்டு,
0: இது சத்யராஜ் ரேகா, ஷீ இஸ் அ ஸ்கூல் டீச்சர்.
1: எஸ். இந்த மூவி நேம்
0: யா ஜெயச்சந்திரன் அண்ட் ஜானகி படித்த ஒரு பாட்டு, இளையராஜாட ஒரு ஒரு பாட்டு.
1: எல்லாரும் யோசிச்சுட்டு கால் பண்ணுங்க.
5: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2459.

0: அமேசிங் சாங், என்ன எனர்ஜி அண்ணா, சூப்பர் எனர்ஜி.
1: தேங்க் யூ,
0: தேங்க் யூ சோ மச். நம்ம காலர்ஸ் கிட்ட இருந்து கடத்த எனர்ஜி தான் நமக்கு இப்போ
1: ஃபுல்ல. ஃபார் ஷூர், ஃபார் ஷூர். அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் அன்பிதா பேசுறேன்.
0: ரஞ்சிதாவா?
2: ஓம், நான் அன்பிதா பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
2: ஓம், நான் நல்லா இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கோம். தேங்க் யூ கால் பண்ணதுக்கு.
2: ஏ அங்கிள், நீங்க ஓஎஸ் பாடுற மாதிரி இன்னைக்கு நல்லா பாடுறீங்க.
1: தேங்க் யூ ரஞ்சிதா.
2: ஆன்ட்டி, நீங்களும் நல்லா படிக்கிறீங்க.
0: தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.
1: தேங்க் யூ. நீங்கள் பாடுவீங்களோ?
2: ஓம், நான் அன்பிதா கதைக்கிறேன்.
1: ஓ அன்பிதா, ஹாய். சாரி, நான் அன்பிதா என்று விளங்கல். அன்பிதா, she's a singer too.
0: Oh, upcoming, wow,
1: upcoming
0: singer.
1: Yeah, upcoming singer.
0: Wonderful.
1: Very, very good singer, actually.
2: Thank you.
1: கனமுடையில் இப்போ படித்து கொண்டு வரேன். Thank you, Anvita, for calling and encouraging us. Thank you so much.
0: Thank you, thank you so much.
1: அடுத்த நேர இணைப்பில் இருக்கிறீர்கள்.
3: Hello.
0: Hello.
1: வணக்கம்.
3: Hi, நான் Kenisha கதைக்கிறேன்.
1: Hi, Kenisha, how are you?
3: Good, how are you?
1: Good, good.
3: ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. உங்களோட சாங் செலக்ஷன் வெரி யூனிக்.
0: Thank you.
1: Thank you, Kenisha, for calling. Another singer.
3: Yeah.
1: Very, very, very good singer, actually. Another popular singer in Toronto.
0: We have tons of talent here. Yes, thank you so much for calling.
1: Thank you, Kenisha, for calling.
3: You guys are doing a great job and keep rocking on the show.
1: Okay, thank you. Thank you so much for calling.
3: Thank you.
1: Thanks a lot.
4: வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
0: நன்றி.
1: அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் தேவகுமார்.
1: வணக்கம் தேவகுமார் அண்ணா.
5: சிறப்பான பாடல், சிறப்பான பாட தெரிவுகள். அந்த இரு சிறு உள்ளங்கள் வந்து உங்களை வாழ்த்தி சென்றது, அவர்கள் பாடல செவிமடுக்கிறது, எங்களுக்கு கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு
0: தான்.
5: அடுத்த பாடல் வந்து கடலோர கவிதைகள் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அடியாத்தாடி அந்த பாடல இருக்கலாம் நினைக்கிறேன். பார்க்கலாம்,
1: பார்க்கலாம். குட் கெஸ்ஸிங். நன்றி. மற்ற நேயர்களை கேட்டுட்டு பார்க்கலாம். நாங்கள் அடுத்த பாட்டுக்கு குழு கொடுக்கலாமா?
0: ம், கொடுக்கலாமே.
1: நீங்களே சொல்லுங்க.
0: அடுத்த பாட்டு வந்து நம்ம திருப்பி நம்ம உலக நாயகன் தான் வந்து கதாநாயகன். ரத்தி அவங்க வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இது பாட்டோட மெயின் க்ளூ வந்து ஃபஸ்ட்டு வேர்டு வந்து யூரோப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரியோட பேர். அதுதான் வந்து பாட்டோட ஃபஸ்ட்டு வரியோட ஃபஸ்ட்டு வார்த்தை.
1: அந்த கண்ட்ரியில் தான் அந்த பாட்டை ஷூட் பண்ணியிருந்தேன்.
0: எஸ், அங்கே நிறைய யூரோப்பில் தான் ஷூட் பண்ணது அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்த கண்ட்ரியில் தான் ஷூட் பண்ணது.
1: எஸ்பிபி ஜானாகி படித்த பாட்டு, இளையராஜா சார் இசமைத்த ஒரு படம். 1980 வந்த ஒரு படம்.
0: எஸ்,
1: நாங்கள் மட்டும் போகலாம்.
6: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162924059.

0: பியூட்டிஃபுல் சாங். கெஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம்.
2: வணக்கம், நான் தவராஜா.
1: வணக்கம் தவராஜானா, சொல்லுங்க.
2: இசை வம்சாவளியில் வந்து இசை வாரிசுகள் தரும் இசை நிகழ்வு மிகவும் சிறப்பானது. இன்றைய இசை நிகழ்வை கனடாவில் மூத்த முன்னணி கலைஞர் அண்ணநாதன் அண்ணா வழிவந்த இசைக்கலைஞர் ஜியாவும் இன்று கனடாவில் ஒரு சிறப்பு பாடகியாக இசையோடு பயணிக்கும் குடும்பத்திலிருந்து வந்த சகோதரியும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் இந்நிகழ்வு எம்மொன்றோரை மிகவும் ஆனந்தத்தில் ஆழ்த்தியது. இருவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து இவ்விசையோடு பயணித்து இசை ரசிகர்களுக்கு பேரின்பத்தை தொடர்ந்து தர இறையாசி வேண்டுவதோடு ஒரு சமூகத்தில் மனிதர்களை சீரிய சிந்தனை கொண்ட சிறந்த மனிதர்களாக மாற்றும் இவ்வாறான இனிய இசை நிகழ்வுகளை ஒவ்வொரு செவ்வாய்தோறும் எடுத்து வரும் டிவிஐ சிஎம்ஆர் உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நல்ல வார்த்தைகள்.
1: நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கவிதைக்கு நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கும் வந்து ஒரு கவிதையை எங்களை வாழ்த்தினதுக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி.
2: நன்றி இருவருக்கும்.
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நேர இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க.
3: இது உண்மையிலே அருமையான பாடல்கள், மிகவும் காதுக்கினிய பாடல்களா இருக்கின்றது, மிகவும் மகிழ்ச்சியா இருக்கின்றது. அடுத்த பாடல் நினைக்கிறேன், ஜெர்மனியின் தெந்தேன் நீதவி, அந்த பாடல் நினைக்கின்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.
1: பொறுத்திருந்து பார்க்கலாம்.
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்
1: தேவகுமார். வணக்கம் தேவகுமார்.
4: சிறப்பா பாடிக்கொண்டிருந்தீங்க. நேரம் போனா தெரியாம இருந்தோம். அடுத்த பாடல் நான் உல்லாச பறவைகள் படத்திலே இருந்து ஜெர்மனியின் செந்தேன் மலரே, அந்த பாடலா இருக்கும்.
0: நல்ல கெஸ், தேங்க்யூ சோ மச். கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாக்கலாம்.
4: நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வேறுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி.
1: ஓகே, நாங்கள் கடைசி பாட்டு குழு கொடுக்கலாமா? நீங்களே சொல்லுங்க.
0: இது வந்து ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம்ங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி டு ஹாவ் அ பாங்க்ரா டான்ஸ், அதுதான் அதோட மெயின், அந்த சாங்கோட மெயின் க்ளூ. படத்தில் வந்து அந்த சாங்கில் எஸ்பெஷலி கதாநாயகர் வந்து எம்ஜிஆர் அவர்கள், அண்ட் அவங்க கூட நடனம் ஆடினது வந்து எல் விஜயலட்சுமி. அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு பாங்க்ரா டான்ஸுங்கிறதுனால பஞ்சாபி காஸ்ட்யூமில் இருப்பாங்க, அதுதான் அந்த பாட்டோட க்ளூ.
1: எஸ் டிஎம்எஸ்பி சுசிலா எம்எஸ் விஸ்வநாதன்
0: சேர்ந்து பாட்டை பாட்டு
1: செய்த படம். குழு மெயின் குழு வந்து இது ஃபர்ஸ்ட் பாங்க்ரா சாங் இன் தமிழ் சினிமா.
0: எஸ்
1: வந்து நாங்கள் அதை சொல்லலாம். நெக்ஸ்ட் சாங்குக்கு நாங்கள்

0: அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்கள். டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் எங்களோட. வணக்கம் வணக்கம், நீங்கள் டிவி வால்யூமை கொஞ்சம்
1: குறைச்சி.
0: வணக்கம் சிவரஞ்சினி அக்கா,
1: நன்றாக பாடுகிறார்கள்.
2: ரொம்ப நன்றி,
0: ரொம்ப நன்றி.
1: எனக்கு ஒரு பாட்டு பாடையுமே, மலரே மௌனமா மலர்கள் பேசுமா, அந்த பாட்டு
0: மலரே மௌனமா. ஓகே, நாங்கள் ஷோயில கடைசி சாங்குக்கு வந்துட்டோம். தேங்க் யூ ஃபார் காலிங்.
2: அடுத்த முறை கண்டிப்பா பாடுவோம்.
0: எஸ் கட்டாயமா நாங்கள் அடுத்த முறை இந்த உங்களுக்கு அவன் இந்த பாட்டு பாடுவோம். அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம்
3: தௌனிசந்திரன், அருமையான நேரத்தை அருமையான பாடல்களை தந்தது வகைய உங்களை இதுவரைக்கும் நன்றிகளை தெரிவித்தேன். அத்துடன் இந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும் டிவிஎஸ்எம்ஆருக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்த பாடல் நினைக்கின்றேன், ஆடலுடன் பாடலை கேட்பது ரசிப்பது இது நான் சுகம் சுகம் சுகம் என்று கூறி நிகழ்ச்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: ரொம்ப நன்றி, தேங்க் யூ.
0: கிரேட் கிரேட் கெஸ்ஸிங். பார்க்கலாம். அடுத்த நேர இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
4: வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன்.
0: வணக்கம் அண்ணா.
4: இது வந்து கடைசி பாடல் நினைக்கிறேன், கோயில் படத்துல ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். நல்ல பாடல், சுசீலா பி சுசீலா பாடல், ரொம்ப நல்ல பாடல். பாடுங்க. வாழ்த்துக்கள், நன்றி இருவருக்கும்.
0: நன்றி,
2: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர், ஹலோ வணக்கம்.
5: வணக்கம், இதுவரை நேரம் ஒன்றரை மணி நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்தா என்ன மாதிரி அருமையான பாடல தந்தீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களோட நேரங்கள் எல்லாத்தையும் செலவழிச்சு எங்களுக்காக இனிமையான காது கிருமிய பட பாடல்களை உங்களை தெரிவில தந்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
0: சரி, லாஸ்ட் சாங்குக்கு போக போறோம். போகலாம்.

0: அவர் லாஸ்ட் சாங் சூப்பராக இருந்தது. இந்த நேரத்தில் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் டிவிஐ அண்ட் சிஎம்ஆர் ஃபார் கிவிங் மீ அண்ட் தனஸ்ரீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் இப்படியான கலைஞர்களுக்கு ஒரு மேடையை அமைத்து எங்களுக்கு தந்ததுக்கு டிவிஐக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. த ஆடியோ அண்ட் விஷுவல் வாஸ் எக்ஸலண்ட். அண்ட் நாங்கள் ஒவ்வொரு காலம் சொல்கிறது, பண்டமிக்லேருந்து துவங்கி நேர்கள் ஆதரவில் தான் நான் இந்த நிகழ்ச்சியை வளர்ந்து கொண்டு வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடி. எல்லோரும் கால் பண்ணின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. என்னடா, நீங்கள் இல்லாட்டா இந்த நிகழ்ச்சி இருக்காது. இவ்வளவு வருஷமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் 8 மணிக்கு துவங்கி 9:30 முடிகிற நிகழ்ச்சி எல்லாம் இட்ஸ் ஃபார் யூ கைஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இப்படியே நாங்கள் வார வர கலைஞர்களுக்கும் நீங்கள் எடுத்து ஆதரவு கொடுக்குமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். ஐ வாண்ட் டு தேங்க் டிவிஐ சிஎம்ஆர். ஐ வாண்ட் டு தேங்க் யூ. ஷி வாஸ் அன் அமேசிங் சிங்கர். மோஸ்ட் ஆஃப் இதில் வந்த கனக்க பாட்டு நாங்கள் பாடினா அதில் கனக்க சாங் வந்து உங்களோட தாத்தா இல்லாட்ட அப்பா வாசிச்சிருந்த ஒரிஜினலாக வாசிச்சிருந்தவையால். ஸோ ஐ ஆம் ஆனர்ட் to be singing with you. Thank you so much. I want to thank my family, my wife, my kids, my parents for always supporting and keeping me up for my musical journey. Thank you so much.
1: Yeah, ellarum phone panna ovvorthirkum romba romba nandri. And unga words romba romba motivating ah irundhathu. So thank you so much. தொடர்ந்து கால் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு என்னோட டெபியூ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிவிஐ. ஸோ அது ரொம்ப மெமரபிளாக பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷலி டிவிஐக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஜெயானப் கூட பாட்டினது வந்து இட்ஸ் அன் ஆனர் ஃபார் மீ டூ. அண்ட் அகேன் தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஹூ கால். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி, மை ஹஸ்பண்ட் அண்ட் மை கிட்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ் ஃபார் பிரிங்கிங் மீ இன் டு திஸ் வேர்ல்ட் வித் அ மியூசிக்கல் இயர்ஸ் அண்ட் மியூசிக்கல் டேலண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். அண்ட் யா, டேக் கேர் எவ்ரி ஒன்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை நேரமும் சீமா தமிழ் இஸ்டுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சுனா
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
0: ஆலய
3: வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழ திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 அட்வான்ஸ் குரோவாட், 416-471-0255.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற இந்த மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
5: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன்கலி
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 9052708800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888, குணா குணராஜா, 647-624-4165.
5: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca, 647-522-1775. 647-522-1775.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோர்டன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோர்டன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222-J.CA. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795, 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
8: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
8: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
8: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
9: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
10: உலகளந்தெய்வப்புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 25. அருள் உடைமை. அருள் சேர்ந்த நெஞ்சு நாக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சு நாக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் நிறைந்த மனம் படைத்தவர்கள் அறியாமை என்ற இருள் சூழ்ந்த துன்ப உலகிலே உழல மாட்டார்.

0: உங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். பிராம்ப்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழத் திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பரத் திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
4: ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா.
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் கிளிக்கூட் CA.

ra fitimara, sadikara, kadimara.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
1: சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000
3: Veggies fresh-a, price best-a, delivery fast-a. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
1: 9699 James Street, Maple
3: 905-417-6069
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069
4: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 34 நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன.

0: அலுவலகங்கள் 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 25. அருள் உடைமை. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் நிறைந்த மனம் படைத்தவர்கள் அறியாமை என்ற இருள் சூழ்ந்த துன்ப உலகிலே உழல மாட்டார்.

0: நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது?
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 தேதி கைலாச வாகனம், 26 தேதி மாம்பழ திருவிழா, 27 தேதி வேட்டை திருவிழா, 28 தேதி சப்பர திருவிழா, மே 29 தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
5: இலக்கம் 200 அட்வான்ஸ் புரோவாட், 416-471-0255.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம், The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough, 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
2: 416-700-2222 வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

Tony Paul.

சிறைக்கு ராலிங்க, அடுத்த நொடியே முறைக்கு ராலிங்க, உசரா உசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா,
1: சொல்றியா
0: ஜூலை 4, விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.கிளிக்கூட் .ca.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-567-7200. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 8-1-0462.
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem. And did you
6: bar kalamu closing that adikira nadi
7: the customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155, 416-268-0155.
5: வருடாந்த
9: மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 கைலாச வாகனம், 26 மாம்பழ திருவிழா, 27 வேட்டை திருவிழா, 28 சப்பர திருவிழா, மே 29 வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
10: இலக்கம் 200 அட்வான்ஸ் குலோவாட், 416-471-0255.
11: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
12: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு சாப்பிட வர போய் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
11: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: 905-270-8800. 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிமல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல். வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2nd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: ஸ்கிரீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000 to 1,200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem, Dijanam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல. காசு
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? Suzanne.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழ திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advanced Boulevard 416-471-0255.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேரம் சரியாக 9:01 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலை கேட்பீங்க, அதே மாதிரி நானும் ஒரு தலைப்பு கொண்டு வருவேன். அதில் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படி போக முடியுது. அவ்வளோதான். 27 இன்னைக்கு ஆமாம் தானே, கரெக்டு. அவ்வளோதான், மாசமே முடிய போகுது. என்ன ஆச்சு, அதுக்குள்ள வருஷம் ஆரம்பிச்சது பாதி வருஷம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றதா செய்யுது. கரெக்டு, ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் வந்து வெதர் மாறிடுச்சு அப்படிங்கிறதாலும் ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து சம்மரியே ஜாலியாக எங்கே வேணால் சுற்றலாம், ஜாக்கெட்லாம் போட தேவையில்லை. வேர்க்குன்னா பார்த்துக்கோங்களேன், நீ காரில் உட்காந்துட்டு வர கார் சீட்டில் முதுகெல்லாம் வேர்த்துச்சு. எல்லோரும் வந்து ஏன் நடாது கசகசன்னு வேர்க்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, ஆஹா ஜாய் வேர்க்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி. இது வந்து கெனடியன்ஸ்க்கு மட்டுமே புரிகிற ஒரு விஷயம், வேர்த்தா ஹாப்பி ஆகிற ஒரே கூட்டம் வந்து நம்ம கூட்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஐயா வேர்த்துருச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பி நியூஸோடு வந்திருக்கேன். எல்லோரும் வந்து முதல்ல வேர்வையை வந்து வெளியேற்றியே ஆகணும். வேர்வையை வெளியேற்றுறதா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உடம்புக்கு அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. இந்த ஸ்வெட் தியரி அப்படின்னே ஒன்று இருக்குது. ஸ்வெட் வந்து எப்போ வரணும், எப்போ வரக்கூடாது அப்படின்னு தூங்குற நேரத்தில்

0: பயங்கரமாக வேர்க்குதா அப்படின்னா அது வந்து நல்லதில்லை. அதே மாதிரி பகல் நேரத்தில் உங்களுக்கு பயங்கரமாக வேர்க்குதா அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பயங்கரமாக வேர்க்குதா, எங்கெல்லாம் வேர்க்குது, தலையிலிருந்து வேர்க்கணும், உச்சி தலையிலிருந்து அப்படியே ஊற்றணும், அது வந்து நல்ல சைன். அப்புறம் ஆனால் வந்து ஃபீட்டிலிருந்து காலிலிருந்து வேர்த்துச்சு அப்படின்னா அது நல்லது கிடையாது. இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்வெட் ஏரிஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் டோட்டலாக படிச்சிருக்கீங்களா இல்லையே தெரில, இருந்தாலுமே நான் வந்து ரெண்டு மூணு டிப்ஸ் அதுலேயும் சொல்கிறேன். இப்போ வந்து முதல்ல சிஎம்ஆர் செய்திகள், செய்திகளை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222 இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங்கை கேளுங்க. நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்போடு தான் வந்திருக்கேன். இது வந்து தமிழ் மக்கள் மட்டுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும். எல்லாருமே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பயும் போல் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கேன், ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிருக்கேன் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதுக்கு. அட்டண்டன்ஸ் டே மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய நேர்கள் வந்து அப்பப்போ வர்றீங்க போகிறீங்க போகிறீங்க வரீங்க, நிறைய மிஸ் ஆகுது. உங்ககிட்ட இருந்து ஒரு ஹலோ சொல்கிறது, ஹலோ கேட்குறது வந்து மிஸ் ஆகுது. அதனால் எல்லாருமே கால் பண்ணி ஒரு ஹலோ சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அவா. முக்கியமாக வந்து பார்த்திங்களா, சாராலாம் ரொம்ப நாளாக வந்து பேசவே இல்லை, இந்த வாரமே அவங்கெல்லாம் வரலை. அதே மாதிரி புது நேர்கள் நிறைய பேர் வராங்க, அது ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன். கண்டிப்பாக வாங்க, புது நேர்கள் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது அதுவும் என்னுடைய அவா. ஸோ தயவு செய்து எல்லா அவாவையும் நீங்கள் பூர்த்தி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்போ செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் தயவு செய்து சப்போர்ட் பண்ணி கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-644-6222 இந்த நம்பர் எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும்ல, கண்டிப்பாக கால் பண்ணுங்க. கைஸ், செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
1: மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் கைபேசியில் உள்ள விவரங்களை ஆராய்வதற்காக அமெரிக்காவின் பிரதான புலனாய்வு அமைப்பான ஃபெடரல் விசாரணைப் பணியகத்தின் உதவியை நாடியுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. விரிவாக்கப்பட்ட நிதிவசதி திட்டம் தொடர்பான 5வது மற்றும் 6வது கட்ட மீளாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகின்றது. கவ்பே இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்களை சம்பவ இடத்திலேயே செலுத்துவதற்கு வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்காத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை காவல்துறை எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தணியும் வரை தற்போதைய எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரச வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்திட உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியிருக்கின்றார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் 2 பயணமாக டெல்லி செல்லும் முதலமைச்சர் விஜய் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட அரசியல் தலைவர்களை சந்திக்கவுள்ளார். எபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அண்மைய நடவடிக்கைகளின் கீழ் கடந்த 3 வாரங்களுக்குள் கொங்கோ, உகண்டா அல்லது தென்சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள் கனடாவுக்கு வந்ததன் பிறகு 21 தனிமைப்படுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஹமாஸின் ராணுவத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ராணுவ தலைவர் முகமது ஒடேவ் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மேற்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. விசாக் பண்டிகையை முன்னிட்டு வடக்கில் உணவுதானம் வழங்குவதற்கும் அலங்கார ஏற்பாடுகளுக்கும் ஆளுநர் தடை விதித்துள்ளார் என வெளியாகும் தகவல் போலியானது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜேதிசர் தெரிவித்துள்ளார். கடந்த 2010 பின் பிறந்தவர்களுக்கு புகையிலை பொருட்களை முற்றாக தடை செய்யும் புகையிலை இல்லா தலைமுறை கொள்கை முன்மொழிவு இன்னும் அமைச்சரவை அங்கீகார நிலைக்கு முன்னேறாமல் தாமதிக்கப்பட்டு வருவதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவர் நல வசதிகள் தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேராதனை பல்கலைக்கழக மகா மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் செவ்வாய்க்கிழமை பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன் டிகோயா பகுதியில் வயோதிப தம்பதியினர் இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை தப்பியோடியிருக்கின்றார். புகையிலை பயன்பாட்டினால் ஆண்டுதோறும் 22,000 உயிரிழப்புகள் பதிவாவதாக புகையிலை மற்றும் மதுபானங்கள் மீதான தேசிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜூலை 2025 ஈரானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாணவிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். எபோலா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் இந்தியாவுக்கு சென்ற உகண்டா நாட்டு பெண் ஒருவர் பெங்களூரில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக இந்திய சுகாதார அமைச்சின் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. வகுப்பு வாரிய சொத்துக்களை பாதுகாக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் வருவாய் ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று SDBI கட்சி வலியுறுத்தியிருக்கின்றது. சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் என்று கூறி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியதாக மம்தா பானர்ஜி மீது மேற்குவங்க காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பிரிந்து செல்வது குறித்த ஒரு பொது வாக்கெடுப்பில் தெளிவு சட்டத்தின் கீழ் 50% மற்றும் ஒரு வாக்கு என்ற அளவிலான ஆதரவு ஒரு தெளிவான பெரும்பான்மையாக கருதப்படாது என்று பிரதமர் மாகாணி தெரிவித்துள்ளார். குழந்தைகளை கட்டாய தத்தெடுப்பு நடைமுறையை ஆதரிப்பதில் அரசாங்கத்தின் பங்கிற்காக அது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கரீனா கோல் மற்றும் செனட்டர் சாண்டல் பெட்டிலேக் ஆகியோர் கூறியிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் ஸ்டீஃபன் கில்போர்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார் என கனேடியன் பிரஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இன்று நடைபெறும் லிபரல் கட்சி கூட்டத்திற்கு கில்போர்ட் இதுகுறித்து தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நியூயார்க்கில் நடைபெற்ற உயர்மட்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முட்டுக்கட்டையை உடைக்க சீனா பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். மோதல் மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் வலுத்து வரும் நிலையில் தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் ஆகியவற்றிலிருந்து மக்களை கட்டாயமாக வெளியேற்றுவதற்கான உத்தரவுகளை இஸ்ரேலிய ராணுவம் பிறப்பித்திருக்கின்றது. May 17 பர்கா அணுமின் நிலையத்தை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அறிக்கையை ஐக்கிய அரபு அமீரகம் வரவேற்றிருக்கின்றது. பிராந்தியத்தில் நிலவும் அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய விமான நிலையங்களில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் நிறுத்தப்படுவது கணிசமாக அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலின் பொது ஒலிபரப்பு ஊடக சேவையான கேன் செய்தி வெளியிட்டிருக்கின்றது.

0: பரிமலா அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தம் புதிய படம். இந்த படம் வந்து பாண்டியராஜோடைய டைரக்ஷனில் வரப்போகிற படம். சாண்டி மாஸ்டர் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோ. ஸோ இந்த படத்துடைய புத்தம் புதிய பாட்டை கேட்டிங்க. இப்போ தலைப்புக்கு வருவோம். இன்றைக்கி என்னென்னலாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்கங்கிற சொல்லிவிட்டு தலைப்பையும் சொல்லிவிட்டு நேர்களை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இன்றைக்கி என்னென்ன நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க? பிரமாதமாக ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து சன்ஸ்க்ரீன் டே அப்படின்னு சொல்லி ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது சில பேர் போடுவாங்க, நமக்கு வந்து சன்ஸ்க்ரீன் போடுற பழக்கமே கிடையாது. பட் சன்ஸ்க்ரீன் போட்டால் ஸ்கின் வந்து சும்மா சாய்ப்பல்லவி மாதிரி தகத்தகன் மின்னும் அப்படின்றாங்க. யாரெல்லாம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்களோ, நான் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள், குட் தான், நல்ல விஷயம் தான். நல்ல பிராண்டட் சன்ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணுறது இந்த சீசனுக்கு நல்லது அப்படின்றாங்க. அதுக்காக ஒரு டே செலிப்ரேட் பண்ணலாமாடா அப்படின்னு, ஆமாம் அதுவும் பண்ணுறாங்க. இன்றைக்கி பிரமாதமாக பெருசாக ஒரு நாள் இல்லை. கிரேப் பாப்ஸ்டிக்கல் டே அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா, பாப்ஸ்டிக்கலில் கிரேப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குச்சி ஐஸ்லேயே வந்து கிரேப் ஃப்ளேவரும் மேங்கோ ஃப்ளேவரும் தான் என்னுடைய ஃபேவரெட்டு. ஸோ அதனால் கிரேப் ஃப்ளேவர் அப்படின்னே எனக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆஹா, என்ன தான் வந்து நீங்கள் இந்த கோன் ஐஸில் வந்து அந்த சாஃப்ட் ஐஸ்க்குலாம் சாப்பிட்டாலும் அந்த குச்சி ஐஸை வாங்கி நக்கி நக்கி சாப்பிட்ற ஒரு ஃபீலையே தனி. இப்போ வந்து வெதர் மாறிடுச்சு இல்லையா, இதில் வந்து இதை வச்சே வந்து ஒரு தலைப்பு வந்து யோசித்தேன். ஆ, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அது கூடிய வந்து இன்னொன்றும் இருக்குது. ரெண்டு தலைப்பு இன்றைக்கி என்னென்ன அப்படின்னா, முதல்ல ஐஸ்கிரீம்ல பல வகைகள் இருக்கு. டியூப் ஐஸ், குச்சி ஐஸ், கோன் ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. இப்பெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வெரைட்டிஸ்ல எல்லாம் ஒரே மாதிரி வாஃபிள் இல்லைனா வந்து கோன் அந்த மாதிரி சாதாரணமாக ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நிறைய இருப்பையும் வந்து புதுசு புதுசாக வந்திருக்கலாம். இப்போ வந்து அந்த ஃப்ரைட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்தது ஒரு பீரியடில். அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஜாங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து சாதாரணமாக ஒருத்தங்க ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்காது, அதில் வந்து ஹாட் குலாப் ஜாமுனை போட்டு அது மேலே ஐஸ்கிரீமை போட்டு அதை மட்டும் அப்படியே எடுத்து சாப்பிட மாட்டாங்க, அது நல்லா கொத்தி அதை கூலாக்கி அதுக்கப்புறம் சாப்பிட்றது. அப்புறம் வந்து மலாய் ஜிலேபி வித் ஐஸ்கிரீம், ஜிலேபி இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக ஹாட்டாக, அதை போட்டு அதில் கொஞ்சம் மலாய் ஊற்றிட்டு அது மேலே ஒரே ஒரு வெண்ணிலா ஸ்கூப் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. ஐயோ, சொல்லும் போதே எனக்கு வந்து ஃபீலிங்ஸாக இருக்கு. அதே மாதிரி ரெட் வெல்வெட் கேக் ஐஸ்கிரீம்னு ஒன்று இருக்குது. ரெட் வெல்வெட் கேக்கை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க, அதை ஒரு பேஸில் வச்சுட்டு அது மேலே வந்து ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றது. அப்புறம் ஐஸ்கிரீம் வித் ப்ரௌனி, ப்ரௌனி ஐஸ்கிரீமை போட்டு அது மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீமை போட்டு சாப்பிட்றது. அது ஹாட் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் எனக்கு இன்னொரு ஃபேவரட்டான ஒரு விஷயம். ஆஹா, இதெல்லாம் வந்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீமை விதவிதமாக சாப்பிட்றதுக்கு நிறைய வகைகள் இருக்குது. எனக்கு இந்த நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் ஃபேவரெட்டில் குச்சி ஐஸ், பால் ஐஸ், கோன் ஐஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து ரொமான்டிக்காக சாப்பிட்ற ஐஸ்கிரீம் நம்மனா ஆஃப்கோர்ஸ் குச்சி ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும் இல்லையா. அது வந்து பர்சனல் ஃபேவரெட்னே சொல்லலாம். இதில் உங்களுடைய பர்சனல் ஃபேவரெட் என்ன? நார்மலாக ஐஸ்கிரீமை வந்து சாதாரணமாக ஒரு ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சும்மா அப்படியே ஒரு டப்பா நிறைய வெண்ணிலா ஐஸ்கிரீம் வரும், அதை எடுத்து அள்ளி ஒரு ஸ்கூப்பை வந்து கப்பில் போட்டு சாப்பிட்றது தான் வந்து உங்களோட ஸ்டைலாக கிடையவே கிடையாது. கொஞ்சம் ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதை அப்படியே துண்டு துண்டாக நறுக்கி அதை அப்படியே வந்து கீழே போட்டு அது மேலே ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து அதையும் துண்டு துண்டாக நறுக்கி அப்படி போட்டு அதுக்கு மேலே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை வச்சு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஐஸ்கிரீமை வந்து எப்படி சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும்? நார்மலாக அப்படியே வந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமாகவே சாப்பிடுவீங்களா, அதில் கொஞ்சம் மானே தீனி புண்மானையெல்லாம் போட்டு கொஞ்சம் டாப்பிங்ஸ் போட்டு சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான தலைப்பு இன்றைக்கி. இந்த தலைப்புக்கு உங்களுடைய கண்டென்ட்டை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை வந்து பேசி நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சிரிக்கிறது என்னுடைய பொறுப்பு. எல்லோரும் சிரிக்க வைக்கிறதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். ஸோ ஐஸ்கிரீம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இந்த வெதரில் வந்து ஆஹா, எவ்வளோ ஐஸ்கிரீம்ஸ் நான் ஊருக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. இப்போ வந்து பயங்கரமாக பல ஐஸ்கிரீம் கடைகள் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பெல் அடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது, நம்ம ஊரில் வந்து தெருவில் பெல் அடிச்சுட்டு போகிறது, இல்லைனா நீங்கள் தேடி போகிற இடத்துல உட்காந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து தனித்தனியாக நடக்கிற விஷயங்கள். உங்களுடைய ஃபேவரட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லுங்கள். இது ஒரு தலைப்பு. இன்னொரு தலைப்பு என்ன அப்படின்னா, இப்போல்லாம் கீ செயின் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போச்சு. முன்னெல்லாம் கீஸ் இருக்கும், அதுக்கு ஒரு அந்த கீ தொலையாமல் இருக்கிறதுக்கு நம்மளே ஒரு பேரை போட்டு பதிச்சு அந்த கீ செயினை விதவிதமாக வச்சுருப்போம். இப்போ ஹார்ட்லி கீ செயின் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது, எல்லாம் கீஸ் மட்டும்தான். அது கார் கீழாம் அப்படியே தான் இருக்கும், அதை மட்டும்தான், அதுக்கு செயின்னு சொல்லி தனியாக இல்லை. நீங்கள் கீ செயின் வச்சுருக்கீங்க, இப்போ கரண்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லணும். அது அதில் சங்கு தொங்குதா, மான் தொங்குதா, உங்கள் பேர் இருக்குதா, இல்லை அதில் வந்து கனடா லோகோ இருக்குதா, என்ன மாதிரியான கீ செயின் நீங்கள் இப்போ கரண்ட்டாக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து என்னுடைய கீ செயினை பற்றியும் சொல்கிறேன். என்னோடய கீ செயினை கேட்டால் சிரிப்பீங்க. இந்த விக்ஸ் இன்ஹேலர் ஒன்று வரும் தெரியுமா, மூக்கில் வச்சு உரியது, அது அதுதான் முனையில் தொங்கும். எனக்கு வந்து அது ஒரு பயங்கரமான போதை பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் தான் வந்து இந்த கீச்சைனை மாற்றினேன். இந்தியா போனப்போ வந்து இது எங்கேயோ கிடந்தது, அதில் கீச்சைனோடையே இருந்தது, அந்த சங்கிலியோடு இருந்தது, இந்த ரிங்கோடு இருந்தது. சரி இதையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சேன். இது பயங்கர அடிக்ஷன் ஆயிடுச்சு. இந்த விக்ஸு மூக்கு உரிகிறது இருக்கு இல்லையா, இன்ஹேலர், அதுதான் வந்து இப்போதைக்கு இருக்குது. என்கிட்ட இன்னும் ரெண்டு கீச்சைன் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தான் கால் பண்ணி உங்களோட கீச்சைன் என்னென்று சொல்லிட்டு, முதல் முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா, ஐஸ்கிரீம் நீங்கள் எப்படி சாப்பிட விரும்புகிறீங்க அப்படிங்கிறத சிம்பிள் பேசிக் தலைப்பு. ரெண்டாவது, அது ஏற்கனவே இதெல்லாம் நாங்கள் நிறைய பேசியிருக்கோண்டா அப்படின்னா, இந்த கீச்சைனை பற்றி சொல்லுங்கள். உங்கள் கீழே ஏதாவது ஒரு அந்த கீச்சைன் மாட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த அந்த கீயோடைய செயின், அதுக்கு முனையில் இருக்கிற அந்த ஐட்டம் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். சில பேர் டெடி பேர் வச்சுருப்பாங்க, சில பேர் ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கிறத வச்சுப்பாங்க, சில பேர் வந்து ஏரோப்ளேன் மாதிரி ஒன்று இருக்கும், துப்பாக்கி மாதிரி இருக்கும், மெட்டலில் இருக்கும், குளோப் இருக்கும், ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒன்று அந்தந்த செயின் சங்கிலி எண்டில் இருக்கும், ஏதாவது ஒரு ஊர் பேர் வச்சுருப்பாங்க. டொரண்டோ, ஐ லவ் டொரண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீச்சைன் பார்த்துருக்கேன். மாண்ட்ரியல், ஐ லவ் மாண்ட்ரியல் அப்படின்லாம் போட்டு கீச்சைன் இருக்கும். உங்கள் கீச்சைனில் என்ன இருக்குன்றத உண்மையை மட்டும் சொல்லணும். ஓகே, இப்போ அதுக்காக கால் பண்ணுங்கள். 416-644-6222 இணைப்பில் இருக்கும் நேர்களை சந்திக்கலாம். ஐஸ்கிரீம் அண்ட் கீச்சைன் ரெண்டும் டிஃப்ரெண்டான டாபிக், இதை பற்றி பேசலாம். வணக்கம். ஹலோ தல,
1: வணக்கம். வணக்கம் ராஜ், நான் நலம். நீங்க கேட்ட தலைப்புக்கு
0: என்னென்ன, நீங்க நல்லா இருக்கீங்களோ கேட்கலையே, ப்ளீஸ் கேளுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ்.
1: கேட்க மாட்டேன், எனக்கு
0: தெரியல, ப்ளீஸ் கேளுங்க.
1: போறாங்க இல்ல, நான் தான் போக போறேன். அது என்னன்னு கேக்குறேன், இங்கிலீஷ்ல கேக்க தெரியும். ஹவ் ஆர் யூ டுயிங், கேக்க மறந்துட்டேன்.
0: ஆ ஓ, அப்படி மாத்தி, பயங்கரமான ஆள் தான் நீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க
0: சுகமா? சுகமா இருக்கு. எதுலயோ ஊருக்குள்ளே எதுலயோ எதோ விஷயத்துல பிரச்சனை வருது, கடைசியில நமக்கு இதுல பிரச்சனை வந்துடும்.
1: நீங்க விளங்கியது என்னன்னா, அது நல்லாண்ட நீங்க நானா இல்லன்னா லாவனா சொல்றதுக்கு வந்து லாவனா உடனே பண்றீங்க, நல்லா இருக்கிறீங்களா அது ஈயனா அந்த வரும் ஜானா ஜாவனால வர ஈயனா வரும் நல்லா இருக்கிறீங்களா
0: நல்லா இருக்கீங்களா. ஓகே,
1: இட்ஸ் எ கன்ஜங்ஷன், அந்த ஈயனா வந்து கன்ஜங்ஷன் வரும் அப்படின்னு.
0: ஒரு நாள்ல வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரே பண்ணிருக்கீங்க
1: இல்ல? ஏனண்டா ஆனப்படியாவது நல்லா இருக்கிறீங்களா அந்த வரைக்கும் அந்த ஒரு சின்ன பிரேக் கேப் கொண்டு வரும் அந்த.
0: ஓகே, நீங்க நீங்க ஓ ஓல் முடிச்சீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, முன்னெல்லாம் நல்லா இருக்கீங்களோ அப்படின்ட்டு.
1: நல்லா இருக்கிறீங்களோ, நல்லா இருக்கிறீங்களோ.
0: இது ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பராகவே போகும் போலயே.
1: அது தேவையில்லை, நீங்களே சாரதே ஒரு நிமிஷமா அது கவர்மெண்ட் கேள்வி நாங்கள் வெயிட் பண்ணோம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ் குச்சி நல்லா இருக்கும் ஏண்டா? அப்ப நாங்க இருக்கே கூட ஆன்சி அம்மா அது நான் கிரௌண்ட்ல இருக்கே கூட
0: ஐஸ் குச்சி. என்ன என்ன ஐஸ் குச்சி? இது
1: ஐஸ் குச்சி என்ன, அந்த தனி ஐஸ் கட்டியும் இதுக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு அந்த கைப்பிடி இருக்கு தானே தடி.
0: எனக்கும் பிடிக்காது
1: அது நல்ல. அப்ப இது குடிச்சால் புவர்,
0: இப்ப நீங்க சொல்ற இந்த சாக்கோ பார் வந்து இப்ப கரண்டா காஸ்கோல கிட் கேட் ஐஸ்கிரீம்னு விக்குது, அது அதே மாதிரியா இருக்கும், செம்மையா இருக்கும். மேல வந்து உள்ள
1: உடஞ்சி வரா இது நல்லா இருக்கும். அது பிடிக்கும் மற்றது கப்பல இது தண்டிட்டு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் பிட்டு சாப்பிடறது ஓகே. அது படிக்க தான் லஞ்ச் டைம்ல நல்லா இருக்கு, இன்டர்வல் பிரேக்ல ஜாலியா இருக்கலாம். ஆனா அது பாய்ஸ் ஸ்கூல் தானே, நான் படிச்சது உங்களை போல வழியே
0: இதை நம்ப மாட்டேன் நான், இதெல்லாம் பச்சை பொய். பாய்ஸ் ஸ்கூல் தான் பட் ஆனா வந்து அதிக இந்த எவரு கவிஞர் ஸ்னேகன் சொல்ற மாதிரி உலகத்திலேயே அதிக கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வச்சிருக்கிற ஒரே ஆள் நான் தான். அந்த மாதிரி
1: பிறகு அது டியூஷன் குடுக்கைக்குள்ள கொள்ளைக்குள்ள அதை வச்சிருக்கிறது. அதுல
0: போய் வேற டிபார்ட்மெண்ட் ஓகே
1: என்ன
0: பெருமையா கடமை
1: கடமை அதுதான். நேருக்கிட்ட மாதிரி பேப்பர்ல என்ன செய்யறீங்க, காத்து விடுறீங்களா இல்ல அதுல லெட்டர் எழுதிட்டு காத்தாடி அனுப்புறது ரோக்கெட் அதுகள்
0: என்ஜாய்
1: பண்ணத்தான். இந்த பிறகு இங்க வந்துட்டு பிறகு இங்க ஐஸ்கிரீம் பிடிக்க நீங்க கேட்ட
0: கீச்சேன்
1: இப்ப மகள் போயிட்டு வந்தவள் இப்ப ஒரு லாஸ்ட் வீக் போயிட்டு வந்தவள்
0: ஹாலிடேஸுக்கு
1: விக்டோரியா டேக்கு இங்க யூஎஸ் போயிட்டு வந்த ஹஸ்பண்டோட.
0: ஓகே ஓகே.
1: அப்ப தி பெஸ்ட் டாட் இன் தி வேர்ல்ட் அண்ட் கொண்டு வந்த தந்தா.
0: வாவ், ஆஃப் கோர்ஸ் யூ டிசர்வ் இட், சூப்பர்.
1: இல்ல இங்க கொண்டு வந்தா நான் பாத்துக்கிட்டே ஆறு கண்டு கேட்டேன். அதுதான் தந்தி இப்பதான் மாத்தினா. அதுக்கு முதல் இருந்தது நான் மேன்மெருத்துரமா அந்த கீக்கேன் தான் வச்சிருந்தேன். மேன்மெருத்துரமா இருக்கு தானே உங்க
0: இந்தியா,
1: அந்த கோயில், அந்த கோயில்ல போன பிறகுதான் எனக்கு எல்லாமே நல்லா நடந்தது.
0: ஓ சூப்பர் ஓகே.
1: ஓ நான் மூணு தடவை கிட்ட போய் அது பாட பூஜை.
0: எத்தனை வருஷமா வச்சிருந்தீங்க மேல்மருவத்தூர் போட்டோ கிச்சன்?
1: 2005 ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இப்போ அது இருக்குது.
0: 11 வருஷத்துக்கு மேல ஒரே கிச்சன் வச்சிருக்கீங்க?
1: 21 வருஷம்.
0: 21 வருஷம், சாரி.
1: பாட்டு
0: எப்படி போடுற பால் எல்லாம் சிக்ஸரா அடிச்சா என்ன ஆவறது? அது சரி, ரைட்டு, சூப்பர்
1: சூப்பர்.
0: நன்றி நன்றி. வந்த உடனே ஃபுல் எனர்ஜியில இறக்கிட்டு போயிட்டாரு. அதுலயும் எங்களுக்குள்ளார வந்து ஒரு இன்டர்னல் பஞ்சாயத்து ஒன்று ஓடிட்டு இருக்குது. எப்படி வந்து நலம் விசாரிக்கணும் அப்படின்றத பத்தி இப்ப இன்னைக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு ரெண்டு தலைப்பு இருக்கு. உங்களுக்கு ஐஸ்கிரீம்ல ஃபேவரட் ஐஸ்கிரீம் எது, என்ன ஃப்ளேவர், இதெல்லாம் ரெகுலராக கேட்பாங்க. எந்த ஃப்ளேவர் பிடிக்கும், எந்த மாதிரி ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு. இப்போ ஐஸ்கிரீமை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? நார்மலாக வந்து இப்போ குச்சி ஐஸு, கோன் ஐஸு, பால் ஐஸு, கப் ஐஸு, பால் ஐஸு, வாஃபல் ஐஸு, இந்த மாதிரி நிறைய ஐஸ்கிரீம் இருக்குது. அதில் வந்து ப்ரௌனி போட்டு சாப்பிட்றது, குலாப் ஜாமுன் சாப்பிட்டு போட்டுறது சாப்பிட்றது, கேரட் ஹல்வா போட்டு சாப்பிட்றது, ஜிலேபி போட்டு சாப்பிட்றது, இது மாதிரி பல காம்பினேஷன் இருக்குது. இதில் வைல்டு காம்பினேஷன்லாம் கூட சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஐஸ்கிரீமில் வெனிலா ஐஸ்கிரீமில் கோக் ஊற்றி சாப்பிட்றது, இதை வந்து நான் சொன்ன உடனே வாட் இஸ் திஸ் நோ வே அப்படின்லாம் வந்து ரொம்ப மூஞ்சிலாம் சொல்லித்தாங்க இல்லையா. பட் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். முதல்ல கோக்கோ கோலா அப்படின்ற ஒரு பானம் வந்து, குளிர்பானம் வந்து 60s ஃபேமஸ் ஆனது எப்படி தெரியுமா? கோக்னாலே கோக்கோ கோலாவை ஒரு கிளாஸில் ஃபுல்லாக பிடிச்சி அது மேலே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை போட்டு தான், வெனிலா ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை போட்டு தான் தருவாங்க. இதுதான் மிக மிக ஃபேமஸான ஒரு குளிர்பானம் அமெரிக்காவில். அதுக்கப்புறம் தான் அக்கா மாலா கப்சிலாம் அதுக்கப்புறம் லேட்டர் வந்தது. பட் ஒரிஜினலாகவே கோகோ கோலாவில் வெனிலா ஐஸ்கிரீம் ஸ்கூப் ஒன்று போட்டு தான் குடிப்பாங்க. நீங்கள் அதை வரைக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனீங்கன்னா என்னையே வந்து கேஸுக்கு இழுக்காதீங்க, ஜஸ்ட் நிஜமாகவே அது ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்குன்றதான் சொல்கிறேன், வேணா கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. இப்போ இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் சாக்லேட் பாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஓ, கிளைண்ட்டோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு போச்சு, ஹோல்டில் போடுறேன் அப்படியே, அப்புறம் மறுபடியும் எடுக்கிறேன். ஓகேவா? ஹலோ, அடுத்த நேயர் இணைப்பில், வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், நான் மதன் வைக்கிறேன்.
0: வணக்கம் மதன், நல்லா இருக்கேன். எஸ் மிஸ்டர் ஐஸ்கிரீம் பாய்.
2: ஐஸ்கிரீம் பாய், எனக்கு பிஸ்தாச்சோ, மற்றது மேங்கோ.
0: பிஸ்தாச்சியோ, மேங்கோ, ஓகே.
2: விருப்பம் சாக்லேட் கவர் பண்ணது,
0: ஆமா,
2: குச்சி ஐஸ், குச்சி ஐஸ், அது விருப்பம், அது அது நல்லா இருக்கு. மற்றது கீச்சையில நான் இந்த பேரை தன் பேரை போட்டு வச்சுக்கிறேன், எம் என்று போட்டு வச்சுக்கிறேன் கீச்சையில்.
0: அவ்வளோ என்ன, கோல்டு கலர் கீச்சையில வெறும் எம் அப்படின்ற ஒரு லெட்டர் மட்டும் இருக்கா?
2: எம் என்று போட்டு வச்சுக்கிறேன்.
0: ஆஹா, ஓகே. அதுல வந்து கார், கார் சாவியா, வீட்டு சாவியா, என்ன மாதிரி?
2: என்ன
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், காலை வணக்கம்.
3: வணக்கம், காலை வணக்கம். கமாண்டோ கண்ணன் பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: காலை வணக்கம் கமாண்டோ கண்ணன், சூப்பரா, சிறப்பா, ஜாலியா, நல்லா இருக்கேன். நல்ல சிறப்பான தலைப்பு இருக்குது, உங்ககிட்ட பயங்கரமான கண்டென்ட் இருக்குது, எனக்கு தெரியும்.
3: இன்னைக்கு
0: வேற 27 டிகிரி பக்கத்துல போகுது, சூப்பரா.
3: ஆமா, முந்தி வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கறோம். எனக்கு எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வந்து
0: வாங்கி தருவாங்க
3: வீட்டுல.
0: எந்த ஐஸ்கிரீம் உங்களோட ஃபேவரட்? அதுல இந்த தள்ளு வண்டியில நீங்க சொல்றது சைல்ட்ஹுட்ல அந்த தள்ளு வண்டியில கொண்டு வந்து
3: தள்ளு வண்டியில அதை எடுத்து அந்த கப்ல போட்டு,
0: அந்த பிராண்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
3: பிராண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, ரொம்ப மறந்து போயிருக்கு, ரொம்ப நாள் தானே வந்து, ரொம்ப நாள் ஆயிருக்கு தானே, அப்ப கொஞ்சம் மறந்துட்டோம்.
0: ஓகே,
3: மத்தபடி ஐஸ்கிரீம் ஃபேவரட். மத்தது என்ன டாபிக் சொன்னீங்க? ஐஸ்கிரீம், மத்தது
0: கீச்சைன்.
3: என்ன பழக்கம் இருக்கா, எங்கிட்டாலும் ஒரு நாட்டுக்கு போனா, ஒரு சிட்டிக்கு போனா நினைவு வச்சிருக்கிறதுக்கு அங்க இருக்க ஒரு கீ செயின், அவங்க அந்த சிட்டி படம் போட்டது இல்ல
0: அப்படின்னு
3: கலெக்ஷன். வேலை செய்யற நாட்கள் வேலையில வந்து எல்லாருக்கும் தெரியும், அது சுத்தி இந்த ஆபீஸ்ல சுத்தி வேற மேல பின்ஸ் அடிச்சு
0: வச்சிருக்கேன்.
3: நிறைய செயின்ஸ், 50-60 செயின்ஸ் கிட்ட இருக்கேன்.
0: அப்ப 50 கண்ட்ரி போயிருக்கீங்க நீங்க, 50 லொகேஷன் வேற வேற இடத்துக்கு போயிருக்கீங்க, அந்தந்த ஊருக்கு, சிட்டிஸ்.
3: இப்ப நான் அப்படி அது எடுக்கல, என்ன நிறைய இருக்கிறதுனால இப்ப தொங்குறதுக்கு இடம் இல்ல வீட்டுல. ரெண்டு நாட்டுக்கு போயிட்டு வந்தோம் கடைசி 2 வருஷத்துல, நான் ஒண்ணும் வாங்க ஒண்ணு வாங்கிட்டு வரல. அந்த அதான் இந்த கீச்சைன் அனுபவம்.
0: ஓகே,
3: மற்றது வந்து அயல், இந்த எங்களோட ஒரு எங்களோட வைஃப்ட ஒரு கசின் மகள், அவங்க இன்னைக்கு பிறந்தநாளை கொண்டாடுறாங்க.
0: ஓகே,
3: நிறுவான வாழ்த்தி கொண்டு பிறந்த நாள் கொண்டாடுறாக்கத்தை திரும்ப நாள் கொண்டாடுறாக்களை நிறுவான வாழ்த்தி கொண்டு நேத்த முந்தின நாள் தான் இந்த படத்தை பார்த்து முடிச்சேன். ரெட் லேபிள் என்ற ஒரு படம்.
0: ரெட் லேபிள் ஓகே, எப்படி இருக்குது? நான் பார்க்கல இன்னும்.
3: நல்லா இருந்துச்சு.
0: ஒரு படமா
3: இல்ல இல்ல ஒரு படம் இல்ல, நான் ஒரு அரவாசி தான் பாப்பேன். பாத்துட்டு வேற என்ன கால் வந்தா காய்ச்சிட்டு பகல்ல தமிழ் படம் தான் பாக்குறது. பகல்ல
0: அப்படியா? ஓகே.
3: 1 o'clock 1 o'clock 2 o'clock பிறகு ஈவினிங் டீ குடிக்கிற வரைக்கும் பாக்குறது தமிழ் படம். அப்படி ஒண்ணும் இல்லாட்டி டிவில போற பார்த்த படத்தையே திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் தூரம் பாத்துட்டு அப்புறம் பண்ணிடுறது. பகல்ல இப்ப ரிட்டையர் பண்ண அப்புறம் அதுதான் செய்யறது. இல்ல முந்தினா சாட்டர்டே சண்டே தான் பாப்போம். இப்ப விஜயில கூட ஒரு 90 minutes நானும் வைஃபும் பார்த்தோம். அதுக்கு பிறகு அடுத்த நாள் பாப்போம்னு பார்த்தா
0: எடுத்துட்டாங்க.
3: ஆமா எடுத்துட்டாங்க. இன்னும் அங்க பேன் பண்ணிட்டாங்களோ இன்னும் தெரியல, தியேட்டர்காரங்க இங்க தியேட்டர்காரங்க சொன்னாங்களோ தெரியல, எடுத்துட்டாங்க. அப்ப 90 மினிட்ஸ் பார்த்து நல்லா இருந்துச்சு.
0: அப்படியா? ஓகே ஓகே, இன்ட்ரஸ்டிங். ஆனா அது ரொம்ப லேட்டஸ்ட் படலாம் இல்ல, கொஞ்சம் எப்பயோ ரிலீஸ் ஆன படம் தான் அது.
3: ஆமா
0: ஆமா. ஓகே, சூப்பர். நல்ல சிறப்பான கண்டென்ட் கொடுத்ததுக்காக நன்றி.
3: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: எனக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னாலே எவர்கிரீன். இப்போ எவ்வளவோ வந்து டாப்பிங்ஸ் போட்டு கண்ணா பின்னன்னு ஒரு 8 to 10 டாப்பிங் இருக்கும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தருவாங்க. என்ன தான் வந்தாலும் நான் சைல்ட்ஹுட்டில் எனக்கு வந்து பிடிச்ச 2 ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளு வண்டியில் ஒரு பெல் அடிச்சுட்டு ஒரு தாத்தா வருவார். ஆனால் அந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து தலைகெலாம் நின்று கதறணும் வீட்டில், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 1 month கதறினீங்கன்னா 1 உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து மேங்கோ டூயட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம், ஆஹா, நினச்சாலே அப்படியே வாயில் எரிச்சு ஊறுதே அப்படின்ற மாதிரி ஒரு ஐஸ்கிரீம். அருமையான டேஸ்ட்டு அதுவும். அப்புறம் இந்த கோன், அதான் சாரி, ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரோஸ் கலரில் ஒரு ஐஸ்கிரீம் வரும், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அதுவும். அப்புறம் அருண் ஐஸ்கிரீம் ஈ அப்படின்னு இன்னொரு பிராண்ட் இருக்குது, அது எல்லாமே வந்து அந்த மாதிரி நிறைய. அஃப்கோர்ஸ் லிஸ்ட்டில் எழுதிக்கிட்டே போகலாம், பட் என்ன தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ட ஐஸ்கிரீமில் வந்து அதில் இந்த ஸ்டேட் எக்ஸ்பிரஸில் அவங்க வந்து பயங்கர விலை உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பிராண்டட் குல்ஃபி ஒன்று வச்சுருப்பாங்க, பெருசாக இருக்கும் குல்ஃபி ஐஸ்கிரீம் தான் இருக்குது. அப்போ வந்து இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவான ஐஸ்கிரீம் அது தான், 2 or 2.5 rupees, அது வந்து பயங்கர ப்ரைஸி. மற்றதெல்லாம் வந்து 50 cents, 50 paisa, 60 paisa, அப்புறம் 1 rupee அந்த மாதிரி ஐஸ்கிரீம். யூஸ்வலாக நான் வந்து அந்த 1 rupee ஐஸ்கிரீம் தான் வந்து ஆல்வேஸ் எங்கள் வீட்டில் எது கேட்டாலும் சரி, நீங்கள் கார் கேட்டாலும் பைக் கேட்டாலும் ஐஸ்கிரீம் கேட்டாலும் கொடுக்கறது ஒன்றே ஒன்று தான், அது என்னதே 1 rupee இந்தா, எது கேட்டாலும் என்ன எது கடை முடித்தாலும் 1 rupee என்ன வேணால் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 rupee தான் வந்து கொடுப்பாங்க. டெய்லி ஏதாவது கேட்டு அடம்பிடிப்போம்ல, அந்த 1 rupee கிடைக்கும், அதில் பபிள்கமோ இல்லை ஐஸ்கிரீமோ ஏதோ ஒன்று வாங்குறது தான். இந்த மாதிரி வாங்கறதுலே பெஸ்ட்டு எனக்கு மைண்டில் வந்து இப்போ வரைக்குமே வந்து நினைவில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அந்த மேங்கோ டூயட் அப்படின்ற ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் பிராண்டில் ஒரு ஐஸ்கிரீம் வந்து அப்படியே மைண்டில் பதிவாகி இருக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு அது இல்லாமல் எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹாட் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்து மோஸ்ட் டாப் ஃபேவரெட்டு. இல்லை அப்படின்னா மாம்பழம் இருக்குல்ல, இப்போ மாம்பழம் சீசன், அது எங்கள் ஊரே வந்து மாம்பழம் தான் ஃபேமஸ். நல்ல ஒரு மாம்பழம், அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம், ஒரு மாம்பழம் மினிமம் வந்து ஒரு மாம்பழம் $8 அந்த மாதிரி இருக்கிற மாம்பழம் தான் வாங்கி, அது 1 time இருந்தாலும் சும்மா ரெகுலராக டெய்லியே சாப்பிட தேவையில்லை, நல்ல ஒரு மாம்பழம் சாப்பிட்ணும். ஏன்னா அதுதான் வந்து காட் ஃபர்பிடன் ஃப்ரூட், பட் அது வந்து இருக்கிறதுலே டிவைன் ஃப்ரூட் அப்படின்னா அதுதான். சும்மாவாக வந்து முருகருக்கும் விநாயகருக்கும் சண்டை வந்தது, அந்த மாம்பழம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஒரு மாம்பழம் வந்து $6 இல்லை $8 இருக்கும். அந்த மாதிரி ஒன்று இம்போர்ட் பண்ணி விற்பாங்க. அது ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒரு ஆள்கிட்ட. அது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு மாம்பழத்தை வாங்கி அதை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி மாம்பழத்தை மட்டும் ரசித்து ரசித்து ரொம்ப டீசெண்டாலும் நீங்கள் மாம்பழத்தை சாப்பிடவே முடியாது. நீங்கள் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாம்பழம் சாப்பிடக்கூடிய ஆளே கிடையாது. அந்த விதையை எடுத்து அதை அப்படியே கையில் நக்கி உறிஞ்சி அதை வந்து வெள்ளை கலராக மாத்துற வரைக்கும் சாப்பிடணும். அதுதான் வந்து இன்டீசெண்டாக வந்து சாப்பிட வேண்டிய ரசித்து சாப்பிட வேண்டிய ரெண்டு விஷயம். ஒன்று மாம்பழம், இன்னொன்று நண்டு. இந்த நண்டையும் மாம்பழத்தையும் நீங்கள் டீசெண்டாக சாப்பிடவே முடியாது. அதை வந்து அது வந்து ஒரு எமோஷன், அதை நீங்கள் ஃபீல் பண்ணி சாப்பிடணும். அதே மாம்பழத்தை குட்டி குட்டியாக சீவி தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி அது மேலே கொஞ்சம் வெனிலா ஐஸ்கிரீமை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஐயோப்பா என்ன என்ன என்ன சொல்கிறது சரியில்லை. ஓகே, அடுத்த நேயர் வந்து என்ன மாம்பழம் சி மா என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அதே மாதிரி அவங்க வச்சுருக்கார் கீச்சைனை பற்றியும் கேட்போம். அடுத்த நேயர் வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ராஜ், நான் சத்யா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சத்யா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நானும் நல்லமாக இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களோ?
0: அவரை வந்து இன்னைக்கு நம்ம விட்டக்கூடாதுன்ற நான் விட்டக்கூடாது. என்ன நல்லா இருக்கிறீங்களோ அப்படின்றது இந்த பாட்டு நான் கேட்கலாமா? அவர் எல்லாத்தையும் பர்மிஷன் கேட்டு தான் பண்ணுவாராமா அவரு? எங்கெல்லாம் அவசியமே இல்லையோ அங்க கேட்பார். கரெக்ட். அப்பா இப்பதான் வந்து இதயமே குளிர்ந்த மாதிரி இருக்கு. இதே என்ன உள்ள வம்பு கிழக்குலன்னா நாள் வந்து ஒரு மாதிரி போரிங்கா போகுது இல்லையா? அவர் மட்டும் எல்லாரும் இழுக்கிறாரு. மனைவிக்காக பப்பாளி பழமே பாட்டாமா? நோட் தி பாயிண்ட் யுவர் ஆனர். இபிகோ சட்டத்தின்படி இவரை வந்து தண்டிக்க வேண்டும். இப்ப வருவாரு, மறுபடியும் கொந்தளிச்சு வருவாரு, அப்ப பேசிக்கலாம். உங்களுக்கு சொல்லுங்க ஐஸ்கிரீம் உடைய அந்த ரெசிபிஸ்.
4: ஐஸ்கிரீம் வந்து எனக்கு சின்ன வயசுல சரி, இப்ப கொஞ்சம் பெருசா பிடிக்கிறேன் அவ்வளவுக்கு. இந்த கிரேசி அண்ட் இல்ல,
0: ஏன் டென்டிஸ்ட் கிட்ட போக ஆரம்பிச்சிட்டீங்களா?
4: இல்ல இல்ல,
0: ஐஸ்கிரீம் பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க வந்து டென்டிஸ்ட் கிட்ட போடுவாங்க.
4: நான் திருப்தி கொள்றேன், இல்ல
0: அந்த அளவுக்கு
4: கிரேசி இல்ல, அதுதான் கொஞ்சம் சாப்பிடுவா முந்தி. ஆனா முந்தி என்று சொன்னா அது அப்படி முடியும் வரைக்கும் அப்படியே நான் ஸ்டாப்பா சாப்பிடுறேன்.
0: நக்கி நக்கி சாப்பிடுறது கரெக்ட்.
4: ஆமா,
0: இப்ப ஏன் தெரியுமா பெரிய பெரிய விருப்பம் இல்லாம போச்சு? அது யூஸ்வலா வந்து நிறைய பணக்காரங்களாயிட்டா அவங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் டயட் கான்சியஸ்.
4: வயசு வந்துட்டு
0: அது சரி ரைட்.
4: ஆமா, ஆனா எனக்கு வந்து அந்த குச்சி இல்ல, அந்த ஐஸ் சாக்கோன்னு சொல்றது, அந்த உள்ளுக்கு வெனிலா இருக்கு மேல ஐஸ்கிரீம் ஐஸ் சாக்கோ அந்த கோட்டிங்ல நட்ஸ் இருக்கும். அது வந்து இப்ப அது கிட்கட் பிளேவர்ல கோகோல இருக்கு.
0: கரெக்ட், அதே தான். எக்ஸாக்ட்லி, ஒரே வாரத்துல தீந்துரும். வாய்ப்பு இருக்கு. ஆமா கரெக்ட்.
4: ஆமா,
0: போக வர சாப்பிடுறது.
4: ஆமா, அதை எடுத்து அப்படியே சாப்பிட அதுதான் எனக்கு பெஸ்டா பிடிக்கும். அது தவிர அப்படின்னு சொன்னா ஒரு கப்ல எடுத்து கொஞ்சம் ஜெலோ ஜெலோ வச்சு கட் பண்ணி ஜெலோ கீழே போட்டு.
0: என்ன பிளேவர்
4: மேங்கோ ஜெலோ வந்து ஸ்ட்ராபெரியும் ஆரஞ்சும்
0: நல்லா
4: போட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் மேங்கோ சின்ன சின்ன கியூப்பா வெட்டி அதே முறை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்கியூப் வனிலா ஐஸ்கிரீம், ஒரு ஸ்கியூப் மேங்கோ ஐஸ்கிரீம் போட்டுட்டு மேல வந்து கஜு பிஸ்தா அத நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேல
0: தூவிட்டு
4: அப்படியே இருந்து அப்படியே சமர ரசிச்சு கொண்டு குடிக்க அந்த மாதிரி இருக்கு.
0: போன் எடுக்கும் போது யாரோ சொன்னாங்க பெருசா இப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஐஸ்கிரீம், சந்துரு சந்துருனிங்க ஒரு மானஸ்தர் நானே இங்க அவன்ற மாதிரி கவுண்டர் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப பெருசா கிரேவிங் இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு என்னாமா அதை வந்து விவரிக்கிறீங்களே சத்யா.
4: எனக்கு
0: உங்களை விட அதிகமா ஒரு விஷயத்த அவர் ரசிக்கிறாருன்னா பிடிக்காதே உங்களுக்கு?
4: அப்படி இல்ல, அவருக்கு ஸ்வீட் அண்டா சாக்லேட் அண்டா சரி எப்ப யார் என்ன கொடுத்தாலும் ஏதே நெதண்டு கேட்க மாட்டா, டக்கன் அப்படியே வாய்க்க போட்டாங்க சாக்லேட் ஐஸ்கிரீம்.
0: ஆஹா, அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நின்னா ஈஸியா ஒரு பெட்டியை திருடிடலாம்.
4: ஆமா,
0: வெரி ஸ்வீட் ஸ்வீட் கப்பல். அவருக்கு வந்து நீங்க பர்சனலா வந்து இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி தருவீங்களா? அப்படியே ஜெலவெல்லாம் வெட்டி ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு இந்தாங்க டார்லிங்.
4: வீட்டு அப்படி இருந்தது விசேஷம் அப்படின்னு சொல்ல ரெடி பண்ணி கொடுக்கறது இல்லையு சொன்ன சமரண்டா அவருக்கு அப்புறம் தானே வெளியில போயினா அன்றைக்கு ஓகே பெஸ்டிவல் சொன்னாரு அப்படி எல்லாம் நிறைய நடக்கிறதான். மெயினாக போறதே அந்த ஐஸ்கிரீம் குடிக்கிறது தானே. ரியோ வரும், லிங்கம் வரும், எல்லாம் வரும், அங்க போய் அந்த அந்த பிளே போட்டு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு வரும்.
0: வெரி குட், நைஸ், ஐ லைக் தட். சூப்பர் சத்யா. பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
4: பாடல் வந்து மதுரை படத்துல இருந்து ஐஸ்கட்டி உள்ளுக்குள் உள்ளுறது நடிச்ச.
0: சூப்பர், ஒரு பாட்டு அப்படி லைனா பாடிருங்களே.
4: அதான் இப்ப சொல்லிட்டேனே.
0: படிச்சீங்க, பாடுங்க.
4: பாட வராது
0: அந்த இந்த கேள்வி மறந்துட்டேன். இது கீச்சைன், கீச்சைன்.
4: அதுல ஒவ்வொரு உருவங்கள் ஒவ்வொரு அப்படி ஏதாவது இருக்கும். இங்க வந்து கார் தானே, கார் இல்ல, கார் கீ இருக்கும், வீட்டு கீ இருக்கும், மற்றது வேலையில ஏதாவது கீ இருக்கும், எல்லாம் கீ தான் கூடவா இருக்கும்.
0: என்னுடைய
4: வந்து ரெட் கலர், கணவர்த்த வந்து கருப்பு, ரெண்டு பிள்ளைகளுடைய வந்து மகளிட வந்து ஒரு ஒரு த்ரெட்டால ஒரு வேவ் பண்ணின மாதிரி ஒரு அது டிசைன் போட்டது அப்படியே வந்துருக்கு. ஆனா அதே சேம்
0: ஃபேவரட்டா இந்த மாதிரி ரொம்ப வருஷமா வச்சிருக்கிற கீச்சன் அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல.
4: படிக்கும் போது இப்ப அவங்க படிச்சு முடிஞ்சு வேலை செய்யறாங்க. எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த ஸ்கூல் டேல பிக்சர் டே எடுப்பாங்கல்ல, நன்றி,
0: வணக்கம். அந்த அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா, அந்த ஒரு ஸ்கூப் மேங்கோ, ஒரு ஸ்கூப் வெண்ணிலா, அப்புறம் அதில் கொஞ்சம் ஜலவெல்லாம் போட்டு, அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் மேலே தூவி பரபரன்னு அந்த ஒரு பவுல் சாப்பிட்டாலே அது மட்டுமே கண்டிப்பாக 400-450 கேலரி இருக்கும். அது ஒன்று சாப்பிட்டாலே போதும். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சாரி லஞ்சையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டா என்ன ஆகுறது, பயங்கர கேலரி தான். இருந்தாலும் இந்த கேலரியெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. சம்மர் வந்தால் இதெல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சே ஆகணும். ஐயோ, இப்போ வீட்டுக்கு போகும்போது கிட்கேட் மறுபடியும் ஒரு டப்பா வாங்கிட்டு போகணும் போலயே, வெறியேற்றிட்டாங்க நம்மளை. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
5: காலை வணக்கம். எப்படிங்க?
0: காலை வணக்கம் சுதானா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் நான் கீச்சன் தான் கேட்க போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பல வருடமாக வந்து வாகனம் ஓட்டுறதுனால உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்.
5: சைக்கிள், சைக்கிள் ஓடைகள வந்து அந்த சங்கு,
0: சங்கு. ஆமா ஆமா, ஒரு சங்கு, அதுல பேர் வேற பதிச்சிருக்குமே.
5: அப்படி ஒன்று வச்சிருந்தேன்.
0: ஓகே, எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க மேஜரான சங்க. ஓகே,
5: அப்புறம் வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த படத்தோட லெமினேட் பண்ணி ரெண்டு பக்கம் பார்க்குறேன், வெண்டையும் வைஃபின்டையும்.
0: வாவ், ஆ இது எப்பல இருந்து?
5: நான் லவ், அதாவது நான் ஹீரோப்புக்கு போனதுலேருந்து.
0: ஆ
5: அது அப்புறமா லூட்ஸ் அண்டு ஸ்ரீலங்கா ஒரு மாதாண்ட கோயில் இருக்கு, இப்ப அது அதான் ரீசனபுளா இப்ப அதான் வச்சுக்கிறேன்.
0: புரியல,
5: ஒரு கார் வந்து ஒரு ஒரு இதுக்கு போய் ஃபங்க்ஷனுக்கு போய் இதெல்லாம் செய்ய சரி, அது குரூப் அப்போ செய்த கார் இந்த ஷேப் உண்டு.
0: ஆ ஓகே,
5: அந்த அந்த ஷேப் இந்த மாடலே தந்த வேற பாதை அதையும்
0: வச்சுக்கோ. ஓ, அந்த காருடைய அந்த பாடி டிசைன்லயே கிச்சன்
5: டிசைன். துபாய்க்கு, துபாய்க்கு போய் செய்ய அந்த மாடல் செய்ய போறேன். அஞ்சு பேர், அஞ்சு ஆறு பேர்.
0: ஆ இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. இப்ப வரும் ஐஸ்கிரீம் தலைப்புக்கு.
5: ஓ, ஐஸ்கிரீம் வந்துச்சுன்னா எனக்கு இந்த ஐ சாக்கோன்னு சொல்றது அது நல்லா பிடிக்கும், ஸ்ரீலங்கால.
0: ஆமா, ஐ சாக்கோ. ஓகே,
5: இன்னொன்று இருக்கு கொலம்புல, கொலம்புல அந்த பெட்டாண்டு ப்ரோகோடியன் சொல்ற அந்த சிட்டி நேம், அந்த அங்க போயிட்டு அங்க சிங்கள ஆகிற கடை இருக்குமா, பழத்துரு கடைன்னு சொல்லுவாங்க.
0: ஓகே,
5: ஃப்ரூட் மிக்ஸ்
0: தான். ஓகே,
5: பழத்துருன்னு சொல்லுவாங்க, அது பெரிய கிளாஸா இருக்கும். நீங்க அந்த புக்கைக்கு இங்க பேங்களு அங்க போயிட்டு வரையில அந்த மூன்று கப் இந்த கரண்டி ஐஸ்கிரீம் போட்டு
0: ஃப்ரூட் மிக்ஸ் ஊத்தி
5: பழங்கள் பப்பாயா அன்னாசி எல்லாம் போட்டு ஒரு ஒரு கலவை தருவாங்க, அத கலக்கி போட்டு அடிச்சாசா
0: சொல்லி வேறு. சூப்பர், எனக்கு காலேஜ்ல இருந்த போது
5: ஸ்ரீலங்கால கொழம்புல இருந்தவங்களும் இல்லையான்னு தெரியும்.
0: அது ஃப்ரூட் மிக்ஸ் வித் ஐஸ்கிரீம் செமையா இருக்கும்,
5: அது பெஸ்ட்.
0: இன்னைக்கு ஒரு ஒரு ஒண்ணு அடிச்சிருங்க போய் எங்கயாவது.
5: வச்சுக்கோன்றீங்க.
0: ஓகே ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
5: இன்னைக்கு பாட்டு கேட்டு கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளி படத்துலேருந்து எஸ்விபியும் ஆஷா போஸ்லியும் படித்த பாட்டு, அந்த பாட கொடுக்கும்.
0: என்ன பாட்டு? கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளி படத்துல இருந்தா
5: ஒண்ணு நான் பார்க்க உண்மையா அந்த பாட்டு.
0: ஓகே, ஆமா ஆமா, ஜேசஸ் பாட்டு தான் இருக்கு.
5: அது வேணாம், அது மற்றது
0: மற்றது இல்லையே, ஒண்ணுதான் இருக்குது கண்ணுக்கு பார்க்கையில். அது வந்து எஸ்பிபி பாடினதும் தனியா இருக்கா?
5: எஸ்பிபியும் ஆஷா போஸ்லி.
0: ஓகே, இப்ப தேடிதான் எடுக்கணும். உன்னை நான் பார்க்கையில் ஓகே எடுத்துருவோம் கண்டிப்பா. நீங்க கேட்டா எப்படி ஒரு ஆனா ஒரு லைன் பாடினா நல்லா இருக்கும். சரி, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
5: நன்றி
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். தவம், எப்படி இருக்கீங்க? சிறப்பா, ஜாலியா? வழக்கம் போல உங்களை மாதிரி ஜாலியா இருக்கணும். கரெக்ட். உங்களுக்கு பிடித்த ஐஸ்கிரீம் என்னது? அது எப்படி, என்ன மாதிரி சாப்பிட பிடிக்கும்?
6: வனிலா பிடிக்கும்.
0: வனிலா, ஓகே.
6: இப்ப சமர் வந்துருது, எல்லா கடைகள்ல ஐஸ்கிரீம் ஐட்டம்.
0: ஆமா,
6: இப்ப சமர் வந்துருது, எல்லா கடைகளும் திறந்து.
0: உங்களுக்கு எந்த காம்பினேஷன்ல ஐஸ்கிரீம் சாப்பிட விருப்பம்?
6: வனிலா.
0: எந்த மாதிரியான காம்பினேஷன்ல? வெறும் வனிலா ஐஸ்கிரீம் மட்டும் ஒன்னே ஒன்னு ஒரு ஸ்கூப் வாங்கி சாப்பிட்டுருவீங்க, அவ்வளவுதானா?
6: அந்த கோன்ல தருவாங்க, மற்றது கப்ல கொடுத்துருவாங்க.
0: அதான், அதெல்லாம் தெரியும். உங்களுக்கு எது பிடிக்கும்?
6: இல்ல, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு
0: இருப்பேன். கரெக்ட். ஏதாவது ஒன்னு ஃபேவரட்டா இருக்கும்ல? படம் பார்த்துட்டு அப்படியே ஐஸ்கிரீம் பார்க்கலாம். நிறைய ஆக்சுவலி அன்னைக்கு தியேட்டர் அனுபவத்தில் பல பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்.
2: இது நல்ல ஏர் கண்டிஷன் எல்லாம் இல்லையுமாங்க, பொக்கைக்கு ஐஸ்கிரீம் குடிக்க நல்லா இருக்கும்.
0: அருமை அருமை, சூப்பர். கீச்சைன் பயன்படுத்துறீங்களா? இப்போ கரண்டாக கையில் இருக்கிற கீச்சைன் என்னது?
2: இப்போ நார்மலாக தம்பி ஐ லவ் யூ.
0: ஐ லவ் யூண்ணா?
2: ஓ,
0: ஐ லவ் யூன்னு மட்டும் இருக்கும் அதில். எங்க போனா அப்படியே காட்டிடுறது, அப்படியே டேபிள் மேல வச்சுட்டு அப்படியே உட்காந்துறது. என்ன ஒரு ஐடியா, வெக்கத்தை பாரு. ஓகே, பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா?
2: நம்மளும் பார்க்காம போவோமா?
0: அது சரி, கரெக்ட் தான். நம்ம ஊர் சிங்காரி பார்க்காம போவோமா? ஓகே, போட்டுருவோம்.
2: ஓகே, நன்றி
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
7: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
8: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
9: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை 19°C, ஃபீல்ஸ் லைக் 19 தான். அடுத்தது 21°C போகுது. கரெக்டாக 11 மணிக்கு 23°C, அப்புறம் 24 அப்படின்னு சொல்லி ஏறிட்டே போகுது. 2 மணிக்கு நீங்கள் ஆஃப்டர்நூன் 25°C போகுது. சூப்பரான ஒரு வெதர், என்ஜாய் பண்ணுங்க, ஐஸ்கிரீமை சாப்பிடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
10: வணக்கம் ராஜ், தாரணி கலைக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: ஆல்ரெடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டீங்க போல தாரணி, குரல் அப்படிதான் இருந்தது. ரொம்ப நேரம் காலையில யாருக்கிட்டையும் பேசலன்னு நினைக்கிறேன்.
10: நீங்க ரெண்டு பேரும் நேர்ல மீட் பண்ணிருக்கீங்களா? இதுவரைக்கும் மீட் பண்ணல, ஆனா எக்ஸாக்ட்லி சேம் திங் எனக்கும் அவருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் எல்லாம் பொருந்துறது.
0: எப்படி இப்படி எல்லாம் நடக்குது? அப்ப நல்லவேளை நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கல. சந்திச்சா என்ன ஆகுறது? உலகம் அழிஞ்சிடும்.
10: அப்பிள் பாய வெட்டி போடுறது, நாங்க எங்க ஸ்லைஸ வெட்டிட்டு மைக்ரோவேல ஒரு லைட்டா வார்ம் பண்ணோம்.
0: வார்ம் பண்ணனும், கரெக்ட்.
10: லைட்டா வார்ம் பண்ணி போட்டு அதுக்கு மேல வெனிலா ஐஸ்கிரீம் அந்த 2 ஸ்கூப் எவ்வளவு வேணுமோ அத போட்டுட்டா அது அந்த ஹீட்ல நைஸா மெல்ட் ஆகி அப்படி வரும். அந்த பிளேட் நக்கி சாப்பிடுறது நல்லா இருக்கும்.
0: அடடடா, கொஞ்சமா மேப்பிள் சிரப் அப்படி லைட்டா ஊத்தி.
10: நான் மேப்பிள் சிரப் போட்டது இல்ல, இது ஐஸ்கிரீம் போட்டுட்டு தான் சாப்பிடுறேன். அதுவே கரெக்ட். வார்ம் இல்ல, அப்படி மெல்ட் ஆகி வர அப்படி நல்லா இருக்கும் அது. அதோட இந்த ட்ரம்ஸ்டிக் சாப்பிடக்கே எனக்கு அந்த மேல் போர்ஷன் நான் சாப்பிடுவேன், அந்த நட்ஸ் உள்ளத சாப்பிட்டுடுவேன். அது ஐஸ்கிரீம் கொஞ்சம் விருப்பம் குறையும். அப்ப அதை இவர்கிட்ட கொடுத்துருவாங்க சாப்பிட்டு.
0: சுவையான பகுதிகள் உங்களுக்கு, விருப்பம் இல்லாத கேலரி பகுதிகள் அவருக்கு.
10: அந்த கோனுக்குள்ள இருக்கிற ஐஸ்கிரீம் அதே கொஞ்சம் மெல்ட் ஆயினப்பறம் அந்த கோனோட சேர்த்து சாப்பிடணும் அப்படி இருக்கு. அந்த அரி பீஸ் சாப்பிடற அந்த கடைசி வரையும் சாப்பிடறது எனக்கு அந்த மாதிரி விருப்பம். மெல்ட் ஆகி அப்படி இருக்கும் அந்த இந்த சாப்பிட அப்படியே வாயால ஒழுகுற மாதிரி வரும்.
0: அதுதான் கொஞ்சம் சாகியா வேற இருக்கும் ஆனா அதுதான் டேஸ்ட். என்ன வாழ்க்கைய அனுபவிக்கிறது எப்படிங்கறது தாரணிக்கிட்டு தான் கத்துக்கணும்.
10: இப்ப எல்லாம் கொஞ்சம் விட்டாச்சு. ஆனா அப்பப்போ இப்ப சமர் வரைக்குள்ள சில வேலை அந்த ஒரு எக்ஸ்கியூஸ் டே இருக்குதானே அப்படியான டேல சில வேலை சாப்பிடறதா இல்லையா?
0: கரெக்ட், சீட் டே ஒண்ணு இருக்கும் பரவாயில்ல.

0: அப்படின்ட்டு நம்மளே கேட்போம்.
1: அப்ப அதிலும் சாப்பிட்டுறாது. பட் கீ செயின் வந்து இப்ப என்னட்ட இல்ல, இப்ப எங்கட போன் தான் எங்க காருக்கு கீ. இப்ப ஆனா வச்சிருந்து இருக்கிறேன் என்னன்னு சொன்னா, நான் இந்தியாவுல போய்க்கு 2011 போய்க்குள்ள மாதலிபுரத்துல அந்த சங்குல இந்த பேர் எழுதி, தாரணிங்கன்னு சொல்லி எழுதி பேர் தந்தவங்க, அந்த கீட்டாக்கள் எல்லாம் போட்டு தந்தவங்க. அது கனவாலமா அது வச்சிருந்தேன் 2011 இருந்து இந்த கார் வேண்டும் வரையும் அது இருந்தது. இப்ப அங்க இருக்கிறாங்க, வீட்டை இருக்கிறேன்னா அந்த பேர் எழுதி அதுக்கு சூக்கியூட் அந்த வடிவா இருக்கும். அதுல தாரணி என்னவே அந்த நீக்கி வர அந்த காம்பு அப்படி வடிவா எல்லாம் போட்டு நீ தந்தவங்க. அது கனாலம் வச்சிருந்தேன் நான். அது மறுபடி ஊர்ல வச்சிருந்தாங்க, அது உங்களோட இந்தியாவிலே இருந்திருக்கு நினைக்கிறேன். அந்த ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி ஒன்றுக்குள்ள உள்ளுக்கு ரோஸ் இருக்கும், அதை கேப் போட்டு மூடி இருப்பாங்க. அது ஒவ்வொரு கலர்ல உள்ளுக்கு அந்த ரோஸா போய் சின்ன சின்ன பூவா அந்த வடிவா இருக்கும். அது அது கொஞ்சம் ஒரு சீசனா ஒரு ட்ரெண்டா போய் கொண்டு வந்தேன். எல்லாரும் அந்த கீ செயின் வச்சிருந்தவை.
0: ஓகே ஓகே, கொஞ்சம் கேர்லி கேர்லியா இருக்கிற ஐட்டம்
1: அது. கொஞ்சம் அது வச்சிருந்தேன் நாங்க. மற்றும்படி இப்ப இப்போதைக்கு கையில இல்ல கீ.
0: சம்மர்ல மீட் பண்ணாம வேற இப்ப
1: எனக்கு பாட்டு வந்து மின்சார கனவு படத்துல ஸ்ட்ராபெரி கண்ணே அந்த
0: பாட்டு ஸ்ட்ராபெரிக்காகவே உலகத்திலே இருக்கிற சுவையான போலயே பார்க்கவே இப்படி இருக்கு. அதாவது இந்த பிளேவர் மட்டும் சாப்பிட்டுருப்போம், நான் ஃப்ரூட் சாப்பிட்டது இல்ல, லேட்டர் தான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஐயோ இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு.
1: சிலது வந்து நல்ல ஸ்வீட்டா வரும், சிலது நீங்க சாக்லேட்டை மெல்ட் ஆக்கி போட்டு அது அதுக்குள்ள டிப் பண்ணி போட்டு கொஞ்சம் வச்சு போட்டு சாப்பிட அப்படி அந்த மாதிரி.
0: ரைட், சூப்பர். இன்னும் அரை மணி நேரம் உங்ககிட்ட பேசினா கன்ஃபார்மா டயபெட்டிஸ் தான்.
2: என்ன
0: எப்பயுமே போன் எடுக்கும் போது என்ன இது ஒரு இவ்வளவு பெரிய சோர்வு, எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கெல்லாம் வந்து எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி கிரிட்டு கிரிட்டுன்னு சுத்திட்டு இருக்கிறப்ப வந்து அப்படி பரிதாபமா பாவமா பேசுறீங்களே, எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து 22 நிமிஷத்துக்கு எப்படி சொல்றீங்களே, எங்களுடைய எங்க லிஸ்ட்ல வந்து 48 நிமிடம் 51 நிமிடம் எல்லாம் வந்து வெயிட் பண்ண தலைங்கள்லாம் இருக்குது. பாத்துக்கங்க. அப்ப என்ன இதெல்லாம் பெருமைக்கு சொல்லல, இருந்தாலும்
2: சொல்றேன்.
0: எதுக்காக நான் சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். வாங்க உங்களுடைய லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கு ஐஸ்கிரீம் கேப்போம்.
2: எனக்கு சத்யாகா சொன்னவா, ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமான
0: டைப்.
2: சொன்னா ஒரு ஸ்ட்ராபெரி சிரப் எடுத்து அப்படியே கிளாஸ்ல அப்படியே சுத்தி லைன் போட்டு டிசைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்.
0: ஆஹா, ஓகே.
2: கசகசா ஊற வச்சு போனோம் ஆல்ரெடி, அத ஒரு ஒரு ஸ்பூன் கசகசா டாப் டவுன் வாழைப்பழம் கொஞ்சம்
0: திருப்பி
2: கொஞ்சம் ஜெலி திருப்பி கொஞ்சம் கசகசா பிறகு மேல பிரெஞ்சு வெனிலா ஐஸ்கிரீமும் மேங்கோ ஐஸ்கிரீம் போட்டு டாப்பில் கொஞ்சம் நட்.
0: ஓகே, கன்ஃபார்ம் அட்மிட்டட் தான் அடுத்த நாள். பயங்கரமா இருக்கு இது. இது என்ன ஃப்ரூட் சாலடா, ஃபலூடாவா, என்ன என்ன கேட்டகரியில வருது இது?
2: ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் அப்படி சொல்றாங்க.
0: ஸ்பெஷல் ஐஸ்கிரீமா? எழில் ஸ்பெஷலா அது?
2: இல்ல இது

0: இப்படி ஓல்ரெடி இருக்குதானே, நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் அப்படி ஏற்கனவே இல்லை, ஐஸ்கிரீம் இடையில போட்டு ஸ்பெஷல்னு சொன்னாலும் கொண்டு வந்துடுவேன்.
1: ஓ, பேரே ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் தான் அங்க.
0: அதுல அந்த ஐஸ்கிரீம் பிஸ்கெட் மோண்ட் அப்படியே மேல டாப்ல வச்சுட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும்.
1: வாழ்ந்துருக்கீங்க, இத்தனை இதுதானே, இது இல்ல இதை விட வேற என்ன தேவை இல்ல.
0: ஆனா நீங்க ஐஸ்கிரீம் டாபிக் என்ன கேட்ட மாதிரி பண்ணுங்க. நான் நேற்று ஐஸ்கிரீம் செய்து நான் வீட்டுல இந்த குடுக்கறதுக்கான கிஃப்ட்டுக்கு.
1: இன்னைக்கு கிட்ஸ் குடுக்கறதுக்கா வீட்லயே ஐஸ்கிரீம் செஞ்சீங்களா?
0: என்ன
1: ஐஸ்கிரீம் செஞ்சீங்க வீட்லயே?
0: நீங்க வேர்க்கடலை இருக்குதானே?
1: வேர்க்கடலாமா?
0: அதையும் கொஞ்சம் பாதாம் ஊற வச்சுட்டு அதை கிரைண்ட் பண்ணி கிரேவி ஆக்கிட்டு நீங்க ஒரு லிட்டர் பால் எடுத்து நல்லா திக்கா காய்ச்சிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் குங்குமம் பூவும் போட்டு கலரு காண்டி, இல்லாட்டி நீங்க கலர் பூ கலரும் விடலாம், ஆரஞ்சு எல்லோ சம்திங்.
1: ஓகே,
0: அதாவது இந்த அடிச்சு வச்ச இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி காய்ச்சி கொண்டு கொஞ்சம் பவுடர் பவுடர் மில் அதையும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றி ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவரும் ஊற்றி நல்லா காய்ச்சி ஆறின உடனே கிரைண்டர்ல திருப்பி அடிக்கும் நல்லா க்ரீமியா
1: வரைக்கும்.
0: அது இதுக்குள்ள நீங்க கண்டெய்னர்ல போட்டுட்டு உங்களுக்கு விரும்பினா அந்த டாப்ல நட்ஸ் போடலாம். சின்ன கடல நட்ஸ் இருக்கோம் இல்லாத நான் சைட்டா ஒரு சைட் நட்ஸ் சைட் நட்ஸ் இல்லாமல் இந்த ஸ்கூல வரையிலதான்
1: கொடுக்கணும்,
0: நல்லா இருக்கும்.
1: சூப்பர். என்ன பல டேலண்ட ஒளிச்சு வச்சிருக்கீங்க, அருமை.
0: ஹெல்தி தானே வீட்ல செய்யுங்க ஐஸ்கிரீம் இல்லையா?
1: ஆ, வீட்ல ஐஸ்கிரீம் செய்யறது
0: ஹெல்தி தானே?
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ஆஃப் கோர்ஸ். என்னோட வேணும் அப்பப்ப செய்வாங்க, முன்ன செஞ்சா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் செய்யறது இல்ல. பட் ஆனா நீங்க சொல்ல சொல்ல கேட்க ஆசையா இருக்கு.
0: பீனட் போனாடி நீங்க குக்கி எல்லாம் போட்டு கூட செய்யலாம்.
1: செய்யலாமா? நீங்க ஒரு நாள் செஞ்சு ரெடி பண்ணி வைங்க, நான் வந்து பார்சல் வாங்கிக்கிறேன்.
0: மேலிட்டு
1: என்னென்ன ஐடியா கொடுக்குறீங்க, சூப்பர், திறமைசாலி தான். போங்க, பாடல் என்ன கேட்கலாம் எழில் உங்களுக்காக? ஆமா, பாடல் சொல்லிட்டு கிச்சன் சொல்லுங்க.
0: என்ன
1: படம்? ரோஜா கூட்டம், ரைட். ஓகே, இப்ப சொல்லுங்க கிச்சன்.
0: சின்ன ஸ்கூல்ல போட்டோ டேக்கு போட்டோ எடுக்கிறவே
1: சிறப்பு. அப்ப எல்லாத்துக்கும் பக்காவா ஒரு கண்டென்ட் பிரீஃபா கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. எழில்,
0: என்ன விஷயம் சொல்லுவாங்க?
1: என்னது
0: இல்ல, தாத்தா சிஎம்ஆர்ல சமைக்கிறது ஒரு ஃபேமிலி தானே இல்லையா? நாங்கள் எல்லாரும்.
1: ஆமா,
0: சில தாத்தா மார் வந்து தங்களோட தங்கச்சி அவ்வளவு ஒரு மணக்கம் சொல்லிட்டு போமோன்னு சொல்லி மாலையில வந்து சொல்லுவினா, உங்க தங்கச்சி மதிக்கிற மலைக்கு எங்கள் நாங்க பேரப்பிள்ளைக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லையா? தெரியல.
1: Emotional damage. Okay, right. இதை சொல்லதா வெயிட் பண்ணிட்டு
0: இருந்திருக்கீங்க?
1: உங்களுக்கும் ஒரு நாள் வயசாகும், உங்களையும் இதே மாதிரி பேசுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எழில், அது சரியா? பேரம் பேத்தி பார்த்தா இன்னமும் நாங்க உங்களுக்கு தங்கச்சியா ஹலோ அங்கிள் அப்படின்றீங்களா?
0: என்ன
1: சித்தப்பா அப்படின்றீங்க? ஓகே, புரிஞ்சுச்சு. எல்லாரும் வந்து பாவம், என்ன அவரையே டேமேஜ் பண்ண எப்படி? நான் எல்லாம் அவரு கட்சி தான். நன்றி செல்வி. சாரி, நன்றி எழில். எல்லாம் எல்லாம் ஜாலிக்கு தானே, எல்லாம் ஜோக்கு தான்.
2: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
7: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நேரம் சரியாக 10:10. நான் இதான் பிறந்த டைம் தெரியுமா உங்களுக்கு, 10:10:10 எல்லாம் 10. இந்த மாதிரி வந்து கோடியில் ஒருத்தருக்கு தான் அமையும், அவங்களாம் சூப்பராக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, நல்லா தான் இருக்கேன், கவலை இல்லை. 27ஆம் தேதி ஆயிடுச்சு, மாதமே முடிய போகுது, இன்னமும் வந்து எங்களுக்கு வந்து இந்த வெதர் மாறலை, என்னப்பா இது, எப்போ பார்த்தாலும் குளிராகவே இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பு எல்லாருக்குமே, சரி இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி வர்ண சரி இயற்கை வந்து நமக்கு ஒரு நல்ல வெதரை கொடுத்துருக்கு. இந்த வெதரை வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். எப்படி என்ஜாய் பண்ணலாம்? ஒன்று, சில பேர் வந்து ஜில்லுன்னு ஏதாவது குடிச்சிட்டே பால்கனியில் உட்காந்து இல்லை அந்த வெளியில் சேர் போட்டு உட்காந்து என்ஜாய் பண்ணுவாங்களே. ஆனால் அந்த ஐஸ்கிரீம் பீரியர்கள் வந்து எப்பயுமே எதுவானாலும் சரி, அது குளிரோ மழையோ வெயிலோ ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஆட்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. நானுமே அந்த கிட்கேட் தான் இப்போ மிகப்பெரிய ஃபேன். அந்த கிட்கேட் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு காஸ்கோல வைக்கிறது அந்த டப்பா, அது வந்து அப்பப்போ சேலில் வேறு போடுவாங்க, அது வந்து வாங்கிட்டு வந்தால் எங்கள் ஃபேமிலியில் அத்தனை பேருமே ஒரு நாளைக்கு ரெண்டுன்னு சொல்லி பிரித்து திடீர்னு நான் வச்சுட்டு போனோன்னே நான் வந்து அப்பப்போ திடீர்னு வந்து ஹெல்த் கான்சியஸ் ஆயிடுவேன், நல்ல பையன் ஆயிடுவேன், ஓவராக திடீர்னு டாக்டர் பேல் மாதிரி பேசுவேன், அடுத்த நாளே வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி 5 கொலையும் பண்ணதே நான் தான் அப்படின்ற மாதிரி ஐஸ்கிரீமை தேடி ஓடுவேன். அப்படி இருக்கிற மூட் ஸ்விங் இருக்கிற ஆள் தான் நான். திடீர்னு போயிட்டு வேணாம், ஐயோ அதெல்லாம் யார் சாப்பிடுவா, நீங்களே சாப்பிடுங்க, எனக்கெல்லாம் பிடிக்காது, நல்லதே கிடையாது தெரியுமா அப்படிலாம் வந்து டீட்டெயிலாக பேசுவேன். கூச்சமே இல்லாமல் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே திருட்டுத்தனமாக போய் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்ற வர்க்கத்தை சேர்ந்தவன் தான் நான். ஆனால் போய் பார்க்கும்போது எனக்கே வந்து ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும், அந்த அப்பாவில் இருக்கிற எல்லாமே காலியாயிருக்கும். அப்போ தான் தெரியும், போய் கேட்கவும் முடியாது, என்ன யார் தீத்தா அப்படின்னு, நீ தான்டா வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்மளே திருப்பி வந்து கேள்வி கேட்பாங்க. அதனால் அவமானத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திட்டு வந்து தூங்கணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்குது எனக்குமே. நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஐஸ்கிரீம் பிரியர் அப்படின்னா ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிட விரும்புகிறீங்கன்னு சொல்லுங்கள். நாஸ்டால்ஜிக்கான மெமரி என்னென்னா, எப்பயுமே கையில் ஒரு கீச்சன் இருக்கும். இப்போல்லாம் வந்து BMW வாங்கினா அவனே ஒரு கீச்சன் கொடுத்துட்லாம், மெர்சிடிஸ்க்கு அவனே ஒரு கீச்சன் கொடுத்துடலாம், டெஸ்ட்லாம் வாங்கினா கீச்சனே தேவையில்லை, கீ எதுக்குப்பா, வாட் இஸ் இஸ் நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி வேறு வளர்ந்துட்டுருக்கு. ஆனாலும் கீச்சன் அப்படிங்கிறது ஒரு எமோஷன், கையிலேயே வச்சு சுற்றின காலம்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட பர்சனலாக ஃபேவரட்டாக இருந்த கீச்சேனை பற்றியும் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கேன். அருணன் ரைட்?
8: அருணன்,
1: சிறப்பா இருக்கு அருணன்.
8: நல்ல விதம் என்ன எழுத டைட்டில் நல்லா, ஆனா என்னக்கோ என்ன பண்ணா, நான் வந்து இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 6 வருஷம் ஆகுது.
1: 6 வருஷமா ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இல்லையா?
8: இல்ல,
1: ஏன் வேண்டுதலா?
8: அது இல்ல இல்ல, அப்படி இல்ல, விட்டுட்டு ஐஸ்கிரீம் வேணா என்னத்துக்கு.
1: அப்படி நல்லது இல்ல உடம்புக்கு அப்படிங்கறதுனால ஒரு
8: இன்னொரு கொஞ்சம் முந்தி நாங்க அப்படி சாப்பிட்டதாலதான் நிறைய எங்களுக்கு இப்படி ஹெல்த் இருக்கோ என்று யோசிக்க வேண்டிய நிலைமையும் வருது. டென்ஷன் இல்லாம இருக்கும், தெரியாது. அப்ப முந்தைய வீடியோஸ் எல்லாம் வார இருந்தாலும் முந்தி அப்படியான அந்த ஒரு இந்த ப்ராசஸ் என்ன, அல்ட்ரா ப்ராசஸ் என்ன, அதுல என்ன அதெல்லாம் தெரியாது. இப்ப தெரியும் போது என்னதுக்கு அதை பிள்ளைகளை கொடுப்பானே எல்லாத்துக்கு கொஞ்சம். மற்றபடி கீச்செயின் தங்கச்சி நான் வந்து வந்தது. ஓ, அவ வந்து கீச்செயின் கிரேசி, அவ வந்து கலெக்டர்.
1: இந்த ஹேண்ட் பேக்ல, ஷோல்டர் பேக்ல எல்லாத்திலயும் இப்படி கொச்ச கொச்சம் தொங்க விட்டுருப்பாங்களே, டீ நகர் மாதிரி.
8: ஆனா அது மட்டும் இல்ல, வச்சிருக்கா பெரிய ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு கலெக்டர்லயே வச்சிருக்கா. எதுன்னு கேட்டா, அவ வேற இல்ல, வேற வேற நாடுகளுக்கு போகும்போதும் அவ வந்து அந்த சௌவினியம் பெரிய வச்சு சேர்த்து வச்சிருப்பாரு.
1: ஓகே, ஓ, சௌவினியர் கலெக்ஷன் மாதிரியே.
8: அப்ப ஒவ்வொரு நாடு உண்டையில இருக்கிறதுல இந்த எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது அண்ணா அவங்க சொல்லுங்க எனக்கு கீச்செயின் ஒண்ணு கொண்டு சொல்லுங்க, அவங்களும் கொண்டு வருவாங்க. எல்லா நாட்டுலயுமே வச்சிருக்காங்க. நான் வச்சிருக்க கீச்செயின் வந்து 19 வருஷமா நான் ஒரு கீச்செயின்
1: வச்சிருக்கேன். 19 வருஷமாவா?
8: அது வந்து இந்த ஹைஸ்கோ கீச்செயின். நான் இங்க கிராஜுவேட் பண்ணும்போது எனக்கு அந்த கீச்செயின் கொடுத்தாங்க ஹைஸ்கூல் கிராஜுவேட் டைம்ல.
1: அப்ப
8: அந்த கீச்செயின் வச்சிருக்கேன். அந்த பிளஸட் மதர் தெரசா ஸ்காப்ரோல இருக்க அந்த ஸ்கூல், ஓகே, அந்த கீச்செயின் வச்சிருக்கேன் 19 வருஷமா.
1: உங்களுடைய கிராஜுவேஷன் கீச்செயின் இன்னமும் வச்சிருக்கீங்க? அப்படி
8: இன்னும் வச்சிருக்கேன் ஹைஸ்கூல், யா, ஹைஸ்கூல் கீச்செயின். அது இப்ப அந்த ஸ்கூல் பேர் மாத்திட்டாங்க. முந்தி பிளஸட் மதர் தெரசா இருந்தது, இப்ப வந்து செயின்ட் மதர் தெரசா ஆயிட்டு.
1: ஓகே,
8: அப்ப நான் பேர் மாத்திட்டாங்க. நான் அந்த கீச்செயின் அப்படியே அந்த பிஎம்சி என்ன இருக்கு.
1: ஓகே,
8: அது அந்த கீச்செயின் வச்சிருக்கேன். அது என்னோட இருக்கு, எம்டிஎம் என்னோட. அது அது இருந்ததா ஒரு சந்தோஷமா இருக்கும். அதிரான மேபி
1: வெரி இன்ட்ரஸ்டிங். அது ஒரு எமோஷன் தான் இல்லையா, அப்பப்ப பாக்கும்போது.
8: எஸ், அந்த டைம் வந்து எனக்கு வந்து கனடா வந்து நான் கிரேட் 9ல சேர்ந்தேன். நான் கிரேட் 9ல தான் நான் சேர்ந்தேன். கிரேட் 9 அந்த இந்த 4 வருஷம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் புது ஏரியா அந்த அந்த அந்த இதே மறவே மறக்கவே மறக்காது. இப்போ அந்த ஒரு அது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் கண்ட்ரி. படிக்கணும், காலேஜ் போகணும், தெரியாத நம்ம தமிழ் பண்பாட்டு மாதிரி வேலை அது இது குடும்பங்களை பார்த்து அது எல்லாமே போகுது. அந்த 4 வருஷம் மட்டும் இந்த ஃப்ரீ பேர்ட் மாதிரி அப்பதான் அந்த என்ஜாய் பண்ணலாம். அந்த இது அது மறக்கவே மறக்காது.
1: பியூட்டிஃபுல், பெஸ்ட் ஆஃப் தி யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, சிறப்பு. என்ன பாட்டு கேட்கலாம் அருணன் உங்களுக்காக?
8: சங்கலா கைசை படத்துல இருந்து
1: உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் மூவி இல்ல அது எப்பயுமே அந்த பாட்டு. ஓகே,
8: அந்த அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டுல இருக்க எல்லா பாடம் எனக்கு பிடிக்கும். ஏ ரொமான்ஸ், ஓ மை காட், அந்த அந்த அவரும் அதுல ஒரு நிறைய படங்கள்ல ஒரு இசையமைச்சிருந்தாலும் அந்த படங்கள் வந்து எனக்கு அறியணும் ஸ்பெஷல்.
1: ஓகே, சூப்பர், கண்டிப்பா. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு எனக்கு தெரியும், அதே போட்டுறேன்.
8: ஓகே, ஓகே,
1: நன்றி அருணன், மீண்டும் சந்திப்போம்.
8: நன்றி.
1: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம், நான் மதி கதைக்கு அனுப்பியிருக்கீங்க.
1: வணக்கம் மதி, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய நீங்களும் வந்து டயட் கான்சியஸா இல்ல ஐஸ்கிரீம்ல சாப்பிடுவீங்களா?
0: என்ன
1: மாதிரியான ரொம்ப விருப்பம்
0: மகளிர்
1: போயிக்கல
0: அந்த சைக்கிள்ல கொண்டு வருவாங்க அவங்க என்ன இரும்பு திங்ஸ் அந்த பக்கெட் இந்த மேல் கலர் அந்த இரும்புல வரும் அதெல்லாம் அதெல்லாம் குடுத்துட்டு அந்த ஐஸ்கிரீம் குடுப்பாங்கள அவங்க
1: சின்ன
0: வயசுக்கு அங்க அம்மா தாத்தா போய் நிக்கிறது அந்த ஊர் சைட்ல அவங்க வருவாங்க அந்த இரும்பு திங்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க அதுக்கு ஐஸ்கிரீம் குடுப்பீங்க
1: அடிக்கடிச்சாலைக்கு பேரிச்சம்பளம் அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஐஸ்கிரீம் வந்து இது வரைக்கும் புதுசா இருக்குங்க, இது வரைக்கும் கேட்டதே இல்ல. எப்படி எப்படி? ஓ, ஐஸ்கிரீம் போட்டு அதுல ஒரு ஃப்ரூட் வச்சு கொடுப்பாங்களா? என்ன இரும்பு சாமா அவங்களுக்கு குடுப்பீங்க போய் அலுமினியம் பக்கெட் அதெல்லாம் அதுதான் என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக மதி? போட்டுருவோம். சிறப்பு, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. நன்றி. ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி ஸ்வீட்டா வந்து பேசினதுக்காகவும் நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
9: வணக்கம், சத்யா.
1: எஸ் சத்யா, சொல்லுங்க.
9: உங்களுடைய
1: ஜோடி பொருத்தம் அதே
9: மாதிரி அவ சொன்ன அந்த கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது அதபடி உருகி உருகி உருகி கீழ் பக்கத்துல வந்து சொகியா வரும்
1: என்ன,
9: அது அப்படியே குனிந்து கடிச்சு அதை சாப்பிட அம்மா சொர்க்கத்துக்கு போ
1: வந்துருச்சு. அப்ப ஆணி அடிக்கிறது உறுதி. பாவம் என் செல்லக்குட்டி.
9: ஆமா, அது தலையில தலை முடியும் இருக்காது, ஆனா அடிக்க ஈஸியா இருக்கு.
1: அவங்களை நேர்ல பார்த்த மாதிரியே பேசுறீங்களே.
9: அப்படி ஒரு கற்பனையில அப்படி ஒரு உருவகம். ஆனா அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் ஜங்கு நல்ல வெள்ள
1: எம்ஜிஆர் மாதிரி இருப்பேன்.
9: ஆனா நான் அதுக்கு அப்படி அவற்ற இதுக்கும் அழகுக்கும் உருவப்படுத்தி வச்சுக்கிறோம் தலையில மயிர் இருக்காது.
1: ஐயோ, ஒரு மனுஷனை நீங்க ஏன் இப்படி நோக்கடிக்கிறீங்க? இது வந்து வன்மையா நான் கண்டிக்கிறேன். இது வந்து பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா சொல்லிட்டேன். அதுவும் என்னுடைய தலை தோனிய நீங்க எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? அவர் மனசுல நினைப்பாரு, டேய் நீ தாண்டா உலக மகா நடிக, என்ன இவனே வந்து சொல்லுவானா, அப்புறம் இவனே இல்ல அப்படின்னு மாதிரி அவர்
9: என்னையே
1: இத சொல்லவா நீங்க திருப்பி கால் பண்ணீங்க. வாட் எ சின்சியாரிட்டி, சூப்பர். ஓகே,
9: நன்றி நன்றி. எல்லாமே
1: நடுவுல எழில் வேற வந்து அவருக்கு என்ன வயசாவது, தங்கச்சி தங்கச்சின்றாரு.
9: அவர் சொல்லும்போது எனக்கு மறந்துட்டேன் பாத்தீங்களா, எங்களை வந்து தங்கச்சி தங்கச்சி என்பவர். அவருக்கு பேரப்பிள்ளை, எந்த பிள்ளைங்களுக்கு நான் இன்னும் கல்யாணம் கட்டி கொடுக்கல. அவர் பேரப்பிள்ளை கண்டிட்டு எங்களை தங்கச்சி தங்கச்சி என்ற நான் இனி அன்புல இருந்து தான் கூப்பிட போறேன்.
1: பெரியப்பா பெரியப்பா இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு கவலை?
9: ஆமா பெரியப்பா.
1: நன்றி நன்றி சத்யா.
9: நன்றி நன்றி. வணக்கம்
1: வணக்கம். வாட் எ கோயின்சிடென்ஸ். எஸ், அந்த கேங்ல அடுத்த நபரும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஹலோ
10: ஹலோ ஹலோ
1: ஹலோ சாரா, எங்க நீங்க மிஸ் ஆயிருவீங்களோ அப்படின்னு நினைச்சேன். பாத்தீங்களா, கரெக்டா டைமிங்க்கு வந்துட்டீங்க.
10: சும்மா போய் சொல்றீங்க.
1: காலையில நீங்க கேட்டு பாருங்க மத்தவங்களை எத்தனை தடவை உங்க பேரை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. சாரா அப்படின்னா செவரு ஃபுல்லா இங்க ஸ்டுடியோல சாரா சாரான்னு வேற பேர் எழுதி வச்சிருக்கேன்.
10: உங்களுடைய
1: நிகழ்ச்சி
10: தெரியுமா?
1: என்னது கையில வச்சிருக்கிறது அப்படிங்கறதும் தலைப்பு. ஆமா,
10: ஐஸ்கிரீம் வந்து எனக்கு இப்ப நல்ல ஏதாவது சமைச்சு அந்த ஆவலோட சாப்பிடுவோம் தானே, அந்த ஒரு பசி அது இது சாப்பிட்டு நல்லா வயிறு நிறைஞ்சி திருப்தியான உடனே எனக்கு கட்டாயம் ஒரு ஐஸ்கிரீம் வேணும்.
1: அப்படி நல்ல ஒரு மீல் முடிச்சதுக்கு அப்புறம் கட்டாயம் ஒரு ஐஸ்கிரீம் தேவை. சரி,
10: ஆமா ஆமா. அப்ப அது என்ன சாப்பாடு, பிரியாணி இருந்தாலும் பாரு, ரசம் சோறு இருந்தாலும் சரி, அந்த விரும்பி பசியில இருந்து சாப்பிட்டு நல்ல திருப்தியான உடனே அது சாப்பிடணும் கட்டாயம் ஒரு ஐஸ்கிரீம். ரொம்ப பிடிச்சது வந்து பட்டர் ஸ்காட்ச் ஃபிளேவர் சும்மா ஐஸ்கிரீம்ல. அடுத்தது அந்த இதுன்னு சொன்னா அந்த இது பேப்பர்ல சுத்தி வரும் இந்த சாக்லேட் கோட்டட் உள்ளுக்கு வேணிலா, அது அது அந்த பேப்பரை
1: பிடிச்சு
10: அது ஐயோ அந்த தியேட்டர்ல எல்லாம் வந்து ஸ்ரீலங்கா அங்க எல்லாம் தியேட்டர்ல அதுதான் விற்பாங்க. மேலே எல்லாம் கொட்டுங்க உடுப்பெல்லாம் நாசமாங்க. ஆனா அந்த ஆசையா
1: சாப்பிடுவோம்
10: அது கோன்ல அந்த நிறச்சி போட்டு அந்த கோனை கடிச்சு கடிச்சு கீழே விழும் அதை வளைச்சி வளைச்சி சாப்பிட்டு.
1: வெரி குட். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தான் இருக்கீங்க.
10: யாரு அவங்களும் அப்படியா?
1: அவங்களும் அதே ஏறக்குறைய இதே கண்டென்ட் தான் சொன்னாங்க. அந்த கோனை ஊறினாலும் அந்த கோனை வந்து அப்படியே அது ஊற ஊற அப்படியே அதை சாப்பிட்றது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இருக்கு இருக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதான். கரெக்டு.
10: அது கீச்சேன் என்று சொன்னா நாங்க வந்த புதுசுல சிஎன் டவர் அந்த அக்வாரியம் ஏதாவது ஒன்றுல ஃபேமிலி போட்டோ எடுத்து கீச்சன்ல போட்டு எடுத்தோம் நாங்க. அது அதை வச்சிருக்கேன் ரொம்ப. போற போற இடங்கள்ல புதிய கண்ட்ரியா புதிய சிட்டில எல்லாம் கீச்சன் வாங்குற பழக்கம் முதல்ல இருந்தது. பிறகு அதை விட்டுட்டேன். என்னன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கி ஃப்ரிட்ஜ் எல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. அதனால இப்ப கிச்சனை
1: விட்டுட்டேன்.
10: அந்த கிச்சன், அந்த ஃபேமிலி கிச்சனை நான் ரொம்ப நேசிச்சு
1: வச்சிருக்கேன். ஓகே, அந்த ஃபேமிலி கிச்சன் ரொம்ப வருஷமா நீங்க கையில வச்சிருக்கிறது.
10: ஆமா ஆமா,
1: இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஓகே, நைஸ். சூப்பர் சாரா, பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
10: பாடல் என்ன கேட்போம், ஐஸ்கிரீம் பெண்ணே நீ யாரும் அந்த பாட்டு.
1: ஆ, ஆப்பிள் பெண்ணே, அதானே அது பாட்டு ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்கு, உங்களுக்கு சேர்த்துறேன் அதுல. ஓகே, சிறப்பு, சூப்பர், நன்றி சாரா, நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
10: நன்றி நன்றி,
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி. விளம்பரத்தை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் நேயர்கள் தயவுசெய்து காத்திருங்கள். 2 minutes.
11: Asian Textiles இன் மாபெரும் மெகா சேல், டோ வை டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல். பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழ திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advance Boulevard, 416-471-0255.
12: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இந்த கீச்சைனில் இருக்கிற பியூட்டி என்ன அப்படின்னா, எனக்கு வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இது. இது எப்படி கடவுள் வந்து சைன் காட்டுறாரு, இல்லை வந்து நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் தானா இது அப்படின்ற மாதிரி எனக்கு. இதுக்கும் இதை வந்து சொல்கிறப்ப எனக்கு இப்போயுமே வந்து அந்த ஆச்சரியம், அந்த கூஸ் பம்ஸ் வரும். 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு வேற ஒரு சைக்கிள், புது சைக்கிள் வாங்கினப்போ, அப்போ ஒரு கீச்சன் ரேண்டமாக நம்ம கீச்சன்லாம் காசு கொடுத்து வாங்க மாட்டோம்ல, அப்போ இந்த எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போக்கெல்லாம் போவோம், கூட்டிகிட்டு போவோம். அங்கே வந்து பெருசாக எதுவும் வாங்குறதில்ல, ஒன்லி வந்து பார்வையில் மட்டுமே பார்க்குறது. வாங்குறது அப்படின்னா அங்கே ஃபேமிலியில் எல்லோரும் போவோம், கடைசியில் எல்லாத்தையும் கடையில் எல்லாத்தையும் ஏறி இறங்கி பார்த்துட்டு வாங்குறது வந்து இந்த அப்பளம் மட்டும்தான். பெருசாக ஒரு அப்பளம் இருக்கும், எக்ஸிபிஷன் அப்பளம்னே சொல்லுவாங்க, அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுறது. ஆனால் இந்த ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஏதாவது கேட்டால் அது வந்து டேடி வந்து லேட்டர் சரி பாப்போம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஏதாவது ஒன்று ரேராக வாங்கி கொடுக்கறது நடக்கும். ஒரு கடையில் வந்து டால்ஃபின் வந்து ஃபுல்லாக உள்ளார லிக்விட் இருக்கும், ப்ளூ கலரில், அது கிளாஸ்லேயே பண்ண டால்ஃபின் மாதிரி இருக்கும், உள்ளார லிக்விட் இருக்கும், டால்ஃபினுக்குள்ளார தண்ணி மாதிரி இருக்கும், அது அப்படியே கீச்சைன் மாதிரி தொங்கிட்டுருப்பாங்க. ஆக்சுவலி அதை வாங்கினா தான் போனது அது வந்து, ஆனால் அது 10 ரூபாய் எவ்வளோன்னு சொன்னாங்க. அந்த கீச்சைன் வேண்டாம், வேற ஏதாவது வாங்கிக்கோ, இது விலை ஜாஸ்தியாக இருக்குது, வேலை ஏதாவது வேறு ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு. டால்ஃபின் வாங்க தான் போனது, அது நல்லா உள்ள கிளிகிளின்னு கலரில் தண்ணி, ப்ளூ கலரில் தண்ணி, அது உள்ள ஜிக்னாலெலாம் போட்டு நல்லா இருந்தது. இது ஐ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு டால்ஃபின் டால்ஃபின் சொல்லிட்டு போய் அதை தான் கேட்டது. ஆனால் அது விலை ஜாஸ்தியாக இது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது வாங்க சொல்லி அப்படியே தேடி கடைசியில் வருத்தமாக, சரி இது இல்லை அப்படின்னு சொல்லி என்ன நான் வாங்கினேன் தெரியுமா? ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இதுதான், ஒரு மேப்பிள் லீஃப் இருக்கிற ஒரு கீச்சைன் தான் நான் வாங்கினேன். அந்த கீச்சைனை கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் வச்சுருந்தேன். அந்த கீச்சை 6 இல்லை, இப்போயுமே என் வீட்டில் அங்கே கிடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு மேப்பிள் லீஃப் கீச்சைன், ரப்பரில் இருக்கும், ரப்பரில் பண்ண மேப்பிள் லீஃப் கீச்சைன் வந்து நான் வச்சுருந்தேன் ரொம்ப வருஷமாக. எனக்கு பயங்கர ஷாக் என்னன்னா, இப்போ மேப்பிள் லீஃப் எங்கெல்லாம் பார்க்குறனும், பார்க்கும்போதெல்லாம் வந்து என்ன ஒருவேளை இது வந்து என்டையர் லைஃப் இஸ் அ டெஸ்டினியா, ஏற்கனவே நம்ம விதிகள்லாம் எழுதப்பட்டதா, அதுக்கான சயின்ஸ் வந்து அப்பப்போ கடவுள் வந்து காட்டு வரா, எங்கேயாவது ஒரு குறியீடு வைப்பாங்க தெரியுமா, இதுதான் இங்கே பார், இதுதான் உன்னோட குறியீடு, இது எங்கேயோ வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குமான்றதெல்லாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். இது அன்பிலீவபிள் ரைட். நான் வந்து அப்போ எனக்கும் கனடாவுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் கனடாவுக்கு வரேன்னு கொஞ்சம் கூட வாழ்க்கையில் நினச்சதே இல்லை. ஆனால் அத்தனை வருஷம் நான் வந்து ஒரு மேப்பிள் லீஃப் கீச்சேனை வச்சுருந்தேன் அப்படின்றது ஒரு லைஃபுடைய பியூட்டிஃபுல் சர்க்கிள் கனெக்ஷன். ஸோ எல்லோரும் கீச்சேனை பற்றி பேசும்போது எனக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குள்ள, அதுதான் இது. இப்போ நேர்கள் என்னெல்லாம் கதை சொல்கிறாங்கன்றதை கேட்போம். அதை முக்கியமாக ஐஸ்கிரீம் அண்டு கீச்சேன் ரெண்டை பற்றியும் பேசுவோம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
13: வணக்கம் வணக்கம் வணக்கம் தம்பி, எப்படி நலமா
1: இருக்கீங்க? வணக்கம் டார்லிங், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
13: நான் நலமா உற்சாகமா சந்தோஷமா.
1: இன்னைக்கு சிவலிங்கமே பார்க்கா, பீச்சா, கிராசரியா, எங்க
13: பார்க்கல தாங்க, வேற எங்க இருப்பேன்?
1: அது சரி, பார்க்கல தானே, வேற எங்க? எப்பயுமே ஒரே பார்க் தானா இல்ல வேற வேற பார்க் போவீங்களா?
13: இல்ல ஒரே பார்க் தாங்க, பெரிய பார்க்குங்க.
1: உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கதான் வருவாங்க அப்பனா?
13: என்ன
1: ஒரு வருத்தம் நீங்க சொல்றப்ப எனக்கு புரியுது அந்த வருத்தம், அந்த ஃபீலிங். கேர்ள் ஃப்ரெண்ட், யூஸ்வலா பார்க்ல போய் உட்கார்றப்ப என்னெல்லாம் நினைவுகள் மனசுல தோணும்? நிறைய யோசிப்பீங்களா நிறைய விஷயங்கள்?
13: பழைய ஞாபகம் எல்லாம் வரத்தாங்க, செய்ய ஒண்ணும் செய்யல.
1: அடிக்கடி வர்ற ஞாபகம் என்ன?
13: அடிக்கடி இலங்கையில கோல் பேசு போன ஞாபகம்.
1: இலங்கையில
13: கோல் பேசுன்னு ஒண்ணு இருக்கு தானுங்க, கொழும்புல
1: கோல் பிளேஸா?
13: கோல் கோல் பிளேஸ். ஆ, கோல் பிளேஸ்,
1: கோல் பிளேட்டா?
13: ஆமா, அங்க நாங்க கடற்கரை.
1: ஓ, உங்க கரைக்கரை பகுதியில உங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்பாட். அதான் அடிக்கடி ஞாபகத்துல வரும்
13: சொல்லுவாங்க.
1: ஆஹா, ஓகே.
13: தலைநகரத்துல இருக்கு.
1: ஆ, ஓகே. தலைப்புக்கு வருவோம். என்ன உங்களுக்கு ரொம்ப விரும்பி நீங்க சாப்பிடுற ஐஸ்கிரீம், எந்த மாதிரி எல்லாம் நீங்க சாப்பிட
13: விருப்பப்படுவீங்க?
1: ஐஸ்கிரீம்
13: வேற
1: பெருசா விருப்பம் இல்ல. இல்ல, ஐஸ்கிரீம் நார்மலா அந்த குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டுருங்க, அவ்வளவுதான். இந்த ஐஸ்கிரீம் டாப்பிங் போட்டு அதெல்லாம் டிசைன் டிசைனா ரெடி பண்ணி சாப்பிடறதெல்லாம் இல்ல.
13: முருகன்
1: படம் போட்ட ஒரு சைக்கிள் கீச்சைன். ஓகே, சைக்கிளும் இல்ல கீச்சைனும் இல்ல. வீட்டு சாவிக்கு ஏதாவது இருக்கும்ல கீச்சேன், வீட்டு சாவிக்கு
13: அங்க இருக்குங்க எல்லாம். அந்த இது பட்டி போட்டது.
1: பட்டி போட்டதா?
13: நீல பட்டி இருக்கு தானுங்கல.
1: ஓகே, அவ்வளவுதான். அந்த நீல பட்டி இருக்கு.
13: ஐடிங்க எல்லாம் தொங்க விடுவாங்க. அந்த பட்டியில போட்டு
1: வைக்கிறேன். ஓகே,
13: அது நான் வேஸ்ட் பண்ணல.
1: அதுதான் வந்து யூஸ் பண்றீங்க இப்ப நீங்க?
13: ஆமாங்க.
1: ஓகே ஓகே, எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டாவே பண்றீங்க நீங்க.
13: வேற சனிக்கிழமை பயணம் ஊருக்கு.
1: ஊருக்கா? ஆஹா, மிஸ் பண்ணுமே உங்களை. அங்கிருந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேங்க ப்ளீஸ். ஆமா, மொட்டை மாடியில இருந்து தானா? ரெண்டு மாசம் இல்லையா ட்ரிப்பு?
13: ஆமாங்க,
1: ரெண்டு மாசம். ஒரு மாசம் ஸ்ரீலங்கா, ஒரு மாசம் இந்தியா.
13: இல்ல, ஸ்ரீலங்காவில 15 நாள் தாங்க இருப்பேன்.
1: 15 நாள் ஸ்ரீலங்கால?
13: ஆமாங்க.
1: அப்ப இந்தியாவும் போறேன்னு சொன்னீங்கல்ல?
13: இந்தியாவில 1.5 மாசம் இருப்பேன்.
1: 1.5 மாசம் இந்தியாவில?
13: ஆமாங்க.
1: ஓ, நிறைய கோயில் தரிசனம் எல்லாம் பிளான் பண்றீங்களா?
13: எல்லாத்துக்கும் போவோங்க,
1: எல்லா இடத்துக்கும் போவோம். என்னெல்லாம் ஆக்சுவலி இப்போதைக்கு என்னென்னலாம் பிளான்ல இருக்கு?
13: பாண்டிச்சேரி போலாம்னு.
1: ஏய், பாண்டிச்சேரி? பாண்டிச்சேரியில என்ன பண்ண போறீங்க?
13: போனா
1: கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அந்த இடம். சரியா? ஓகே, நம்ம தனியா வந்து பேசி இந்தியா ட்ரிப் பத்தி அதுக்கு அப்புறம் டீடைலா பேசுவோம். ஓகேவா?
13: நன்றி, நான் போன் எடுக்கிறேன்
1: உங்களுக்கு. சூப்பர். என்ன பாடல் கேட்கலாம் சிவலிங்கம் ஐயா உங்களுக்காக?
13: பாடல் இன்றைக்கு என்ன பாடல்? நிறைய பாடல்
1: நிறைய பாடல் இருக்குது. ஒரு புது பாட்டோட ஜோடி சேர்த்துருமா உங்களே?
13: நன்றி,
1: வணக்கம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ரசிகன் வணக்கம். இப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இந்த டெக்னிக், நீங்க வந்து எப்படியா இருந்தாலும் 10:30 மேல கால் பண்ணா கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுதான் உங்களுடைய ட்ரெண்டிங் டெக்னிக்.
8: ட்ரெண்டிங் டெக்னிக் கொஞ்சம் அலர்ஜி தான், கொஞ்சம் டூ ஹையா இருக்கு.
1: உங்களுக்குமா? இப்ப எனக்கு சரியாயிருச்சு என்ன பண்ண. நான் உண்மையிலே டாக்டரே போய் பார்த்துட்டேன், ஃபேமிலி டாக்டரை பார்த்து ஒரு ஹெவி டோசேஜ் ஒன்று வாங்கி போட்டதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் எனக்கு. கொடுத்துருக்காங்க better to go to your family doctor.
8: யா, நானும் எல்லாம் கிளாரிட்டி எல்லாம் போட்டு அது ரிஜியா இருந்தது, அப்ப அதோட நிப்பாட்டி இப்ப ஒன்றுமே போடுறதுல ஓகே.
1: அப்படியா? நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு அந்த மெடிசினுடைய பேர் வந்து உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்றேன்.
8: பாண்டிச்சேரி போவேன்.
1: அப்படியா? ஓகே.
8: வள்ளுவர், வள்ளுவர் தான் எனக்கு அந்த மாதிரி இருக்கும் வர்றது. ஆனா ஒரு காலம் போயிருக்கிறேன், ஒரு நாள் கூட அந்த பாண்டிச்சேரிய சுத்தி பார்க்கணும்னு நினைச்சதே கிடையாது. போறது, போட்டோ எடுக்கிறது, அவன்கிட்ட விட்ட போறது, திரும்ப போட்டோ எடுக்கிறது, பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றது, பஸ் எடுக்கிறது, வள்ளுவர் எடுக்கிறது, வர்றது, இதேதான் குழப்பா போகுது. 2 வருஷமா
1: ஓகே. நிறைய அருமையான இடங்கள் இருக்குது பாக்குறதுக்கு. ஈகோ ஃப்ரெண்ட்லியா அங்கேயே தங்கி நீங்க அவங்க கூட சமைச்சு அங்கேயே வந்து நீங்க இருக்கலாம். அதுக்கு பெருசா செலவு எல்லாம் கிடையாது. நீங்க வாலண்டியரா போய், நான் வந்து வாலண்டியரா போய் அங்க வந்து 1 மாசம் சாதனா ஃபாரஸ்ட்ல வந்து இருந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக செடியெல்லாம் வளர்த்து விவசாயம்லாம் பண்ணி நாங்களே அறுவடை செஞ்சு அதை சமைச்சு சாப்பிட்டு யோகா, மெடிடேஷன், அப்புறம் ஆடல் பாடல், இந்த மாதிரி ஃபுல் ஃபுல் ஜாலியாக இருக்கிற ஒரு ஸ்பாட் அது, சாதனா ஃபாரஸ்ட். இல்லையே, நமக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் போகிறதுக்கு வேற பிளான்ஸ் இல்லை இருக்கு. நம்ம தீவில் தானே, நம்ம தீவில் தானே சந்திப்போம்.
8: ஒண்ணுமே
1: வந்து விதி வந்து வர வளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த கதையை நான் ஃபுல் டீடைலா சொல்றேன் ஒரு நாள்.
8: ஓகே,
1: ஐஸ்கிரீம் அண்ட் கிச்சன்.
8: கீச்சைன் வந்து எனக்கு நிறைய வச்சிருந்துக்கிறேன், ஆனா இப்ப உடனே ஞாபகம் வந்துல்ல. இப்ப எல்லாம் கீலஸ் இதுதானே, கார் எல்லாம் வர்றபடியா அவங்களே அந்த அந்த இதுல லெதர்ல போட்டு தாராங்க. சோ அத வச்சுக்கிறேன். ஆனா முந்தி கடைசியா வச்சிருந்த வந்து எனக்கு ஞாபகம் சொன்னா, மகள் அந்த ஸ்கூலுக்கு போக தொடங்க, அந்த ஸ்கூல்ல ஸ்கூல் போட்டோ எடுப்பாங்கல்லே,
1: ஸ்கூல் போட்டோ. ஆமா, அதுதான் நீங்களும் வச்சிருக்கீங்களா?
8: அதுல அவண்ட ஒரு சின்ன போட்டோ எடுத்து அந்த பிளாஸ்டிக்ல ரெண்டு பக்கம் படம் தெரியும் தெரியுமே.
1: ஆமாமா, புரியுதியா?
8: அந்த இதுல வச்சு அவண்ட போட்டோஸ் அதுல போட்டு வச்சிருந்ததா கடைசியா நான் வச்சிருந்தது.
1: ஓகே.
14: மற்றது நாம் போற இடம் எல்லாம் அந்த சொவினியரா அந்த கீ செயின் தான் நம்ம எங்கட எல்லாருமே அது தானே செய்யறது
1: கரெக்ட் வாங்குறது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் சொவினியர் கீ செயின் வாங்குறது வழக்கம்
14: அதுகளும் கொஞ்சம் பாவிச்சிருக்கேன்
1: நினைக்கிறேன் ஆனா அப்ப உங்களுக்கு ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் எல்லாமே ஸ்பெஷலா தான் பிடிக்குது உங்களுக்கு ஓகே ஓகே பாட்டு ஏதாவது மைண்ட்ல வச்சிருக்கீங்களா கேக்குறதுக்கு
14: அது ஊர்ல அவங்க சொன்னாங்க அந்த வாளி அது வாளி நாங்க கொடுத்து நாங்களும் வாங்கி இருக்கோம்
1: எது எது ஓ வாளி கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்குறதா
14: ஆமா ஐயா பிட்டு தலைக்கு பெரிக்கும்பல மாதிரி அங்க வாளி ஓகே அலுமினியம் பிட்டல கொடுத்தால் ஐஸ்கிரீம் தருவாங்க
1: வெரி இன்ட்ரஸ்டிங் ஓகே
14: மீண்டும்
1: சந்திப்போம் அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்
15: வணக்கம்
1: டார்லிங் என்ன டார்லிங் என்ன எல்லாருக்கு மேலயும் வந்து உங்க எல்லார் மைண்ட்லயும் நீங்க தான் ஓடுறீங்க
15: அதான் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நீராட்டு விழாவுக்கு வந்து நீராட்டிய எல்லாருக்கும் நன்றி நான் வாழ்க்கையில சேர்ந்த ஒரே ஒரு பிள்ளை என்ன சொல்லுங்க பாப்பா
1: சொல்லுங்க
15: அந்த போன் பழுதானாதான் இந்த பழைய போன் போன கிழமை
1: அது சரி பண்ணதான் பிரச்சனை
15: அப்பயும்
1: வெறி தீரல எனக்கு ஆத்திரம் அடங்கலங்க அப்படின்ட்டு
15: ஹஸ்பண்டுக்கு தலைமை இல்லையோ என்ன தெரியாது எனக்கும் இல்லை என்று அவ முடிவெடுத்து எந்த பிள்ளைகள் கல்யாணம் கட்டிச்சு கொண்டிட்டு என்னடா கல்யாணத்தை கட்டி கொடுத்து விடணும் அப்பதான் நாங்கள் சந்தோஷமா இருக்கலாம்
1: கரெக்ட் ஆமா
15: இல்லையில வந்து வாயால கேட்காதே கல்யாணம் கட்டித்தான் எங்க மகனும் மகளும் கல்யாணம் கட்டித்தான் வயது போக ஜாலியா இருக்கிறாரு இனி என்ன அவக்கு ரிட்டையர் பண்ற வயது வந்து
1: ஆல்ரெடி
15: ஆனபடியே ஜாலியா இருக்கு கட்டி கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கிற இப்ப தாரணியக்கா பாருங்க ரெண்டு குழந்தைய கட்டி கொடுத்து பேர பிள்ளைய கண்டுட்டு சந்தோஷமா இருக்கிறார்
1: எல்லாத்துக்குள்ளேயும்
15: நல்ல பிள்ளையா எனக்காக எவ்வளவு கவலைப்படுறீங்க மொத்தத்துல நீங்க ஒரு நம்பியர் மாதிரி
1: சகுனி சகுனி
15: இன்னைக்கு
1: மாட்டது நீங்க வெளியில போறதா ஐ திங்க் அவர் அங்க பிஸியா இருக்காருன்னு
15: நினைக்கிறேன் கேமரா இருக்கு கவனமா இருக்க சொல்லும்
1: ஓகே, நன்றி நன்றி. இதேன் நான் சொல்லலை, அவர் வந்து திருப்பி வருவார் அப்படின்னா வெரி ஸ்போர்ட்டிவ் ஜாலி பர்சன். என்னை பற்றி கழுவி ஊற்றுனா இதெல்லாம் இருக்குது, ஜாலியாக எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அவர் வந்து ஏஜ் தான் வந்து ஜாஸ்தி, இப்போ தவிர இதயனோட இதயத்தில் அவர் வந்து ஆல்வேஸ் யங், ரைட்? அவரோட பேசலையும் அவரோட ஆட்டிடியூட்லையும் தெரியுமோ, ஆல்வேஸ் இஸ் எ யங் காய், கரெக்டு தான். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
16: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் ரமேஷ், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
16: பாடல் வந்து வானத்தை போல நினைக்கிறேன், காதல் வெண்ணில கையில் வந்து சேருமாங்கிற பாடல்.
1: ஆமா, ஓகே.
16: இருந்து உங்க தெரிஞ்சிருக்கும் எப்படி வருது மேட்டர்ன்ட்டு.
1: காதல் வெண்ணில கையில் வந்து சேர்ந்துதான் ஆகணும்,
16: சேருமா அப்படிங்கறது விரக்தியில் இருக்காங்க ஒருத்தங்க, அது அப்படி இருக்கட்டும். சோ அந்த பாட்டை போடுங்க. இப்ப வந்து நீங்க வந்து அந்த ஐஸ்கிரீம் கேட்டீங்க, ஐஸ்கிரீம் முதல்ல கீச்சைன் போயிடும். கீச்சைன் வந்து என்கிட்ட எல்லா வகையான கீச்சைன் இருக்கு. ஹார்ட்ல அம்பு போடுற மாதிரியும், பாட்டிலோடையும், பாட்டில் ஓபன் பண்ற மாதிரியும், இந்த மாதிரி கீச்சைன். எனக்கு முடிஞ்ச என் கீச்சைன் சின்ன பேனா இருக்கும், அது வச்சிருக்கேன். அதுல சின்ன லைட் ஒன்று இருக்கும். சோ அந்த மாதிரிதான் எனக்கு, எனக்கு பென்னுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, லைட்டும் பிடிக்கும். சோ சின்ன மினி லைட் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கிச்சன் எல்லாம் இருக்கு. இன்னும் பழசெல்லாம் இன்னும் இருக்கு, வச்சிருக்கேன், இன்னும் வச்சிருக்கேன். இப்போ பல வகையான கிச்சன் இருக்கு. சோ அதெல்லாம் இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் மேடம் ஸ்கூல்ல வந்து இன்டர்வல் விடுவாங்க. இன்டர்வல் கூட வந்து ஓடி வந்தோம்னா புளிய மரத்தடியில குச்சி ஐசும்பான், வேப்ப மரத்தடியில பால் ஐசும்பான், இழுப்ப மரத்தடியில சேமியா ஐசும்பான், அந்த பக்கம் இன்னும் கருவேப்பில மரத்தடியில ஜவ்வரிசி ஐசும்பாங்க. இந்த
1: அதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஐட்டமா ஆயிப்போச்சோன்னு பயந்துட்டேன்.
16: கிராமத்துல என்ன இருக்கு, நான் ரெண்டு வருஷம் நடக்கூடிய சாப்பிட்டேன். இந்த எல்லாத்திலயும் பிடிச்சது வந்து வந்து இந்த பாலைஸ் தான். அந்த பாலைஸ் வந்து ஒரு 3-4 inches தான் இருக்கும். கரெக்டா சாப்பிட்டோம்னா அந்த வெயில்ல சாப்பிட மாதிரி உருகி அப்படியே வரும். ஏன்னா அந்த ஹைஸ்கூல்ல படிக்கும் போதுல எல்லாம் பால் முகங்களா இருக்கும், அவங்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் பால் பால் ஒடிஞ்ச முகமா இருக்கும். அதோட இந்த பாலைஸ் சாப்பிட்டா எல்லாம் ஒரு தேனாமிரதம் அப்படியே நேர்ல வந்து லிட்டர் லிட்டரா கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் இப்ப இங்க அந்த மாதிரி எல்லாம் இங்க வந்து, ஆனா ஒண்ணு குச்சி ஐஸுக்கு அப்ப சொல்லுவாங்க ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, அந்த தத்துவம் இப்ப இங்க யூஸ் ஆகுது எனக்கு. எப்படின்னா குச்சி ஐஸ் வந்து சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ன பண்ணுங்க, அடுத்த நாள்ல சில பேர் சளி வந்து அப்படியே குணையும் குணையா அப்படியே நனிஞ்சு கிடிஞ்சு போயிருவாங்க. பெரியவங்க திட்டுவாங்க, பாரு ஐஸ்கிரீம் தான் திங்கன்னு சொன்ன பாரு, குச்சி ஐஸ் தின்ன அந்த குச்சி பாரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பாரு, ஸ்டெடியா இருக்கு பாரு, நீ அதை தின்னுட்டு நீ இந்த மாதிரி கோணல் கோணலாம் நாலு மாதிரி வளைஞ்சு போறியா, ஏன்டா அது மாதிரி நிக்கணும்டா, இதோட சாப்பிடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப என்ன பண்ணுங்க, நான் மிருதங்கம் வாசிக்கிறேன் இல்லையா, மிருதங்கம் வாசிக்கும் போது அந்த ஆள்காட்டி விரல வாசிக்கிறோம், நடுவிரல் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், பேரலா இருக்கணும். வந்துருச்சு. சோ இந்த சில பேர் மிருதங்க வாசிக்கிறவங்களுக்கு இந்த விரல் ஸ்ட்ரைட்டா இருக்கு, இருந்தாலும் நல்லா இருக்கும், அந்த நோட் சவுண்ட் நல்லா வரும். அதுக்கு வந்து விரல் ஸ்ட்ரைட்டா இருக்கிறது இது ஒரு ஐடியா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ் வந்து நிறைய ஸ்ட்ராபெரி மேங்கோ அது இது சாக்லேட் அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து வெண்ணிலா ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும். ஆமா, வெண்ணிலா ஃபிளேவர்ல நான் மேப்பிள் சிறப்பு ஊத்தி நட்ஸ் இந்த வால்நட்டு ஆல்மண்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புளிப்பு வந்து கேன்பரி இதெல்லாம் கொஞ்சம் போட்டு ரைஸ்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒயிட் சாப்பிட கொடுப்பாங்களோ அந்த மாதிரி சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும் மேப்பிள் சிறப்பு ஊற்றி, அப்படின்னா அருமையா இருக்கும். ஒருத்தனுக்கு என்ன போச்சுன்னா ஆபீஸ்ல வந்து வேலை செஞ்சான், அவனுக்கு வந்து நல்லா கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாம் இருந்து ஆபீஸ்ல நிறைய பேர் அவனுக்கு இருந்தாலும் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. அவன் ஆபீஸ்ல பீஸா பீஸா விடுவான், ஏன்னா கல்யாணம் பரவாயில்ல, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து அங்க எங்க போதும் ஜாலியா இருக்கும், அப்பதான் நம்ம கெத்தா இருக்க முடியும் அப்படின்னா. சொன்ன பத்தி எல்லாரும் கிண்டலா பேசிக்கிட்டு இருந்தான். இவனுக்கு வந்து வெண்ணிலா ஐஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த வெண்ணிலா ஐஸ வந்து யாரும் டச் பண்ணாம அது போட்டு குச்சில குத்தி எதுவும் பண்ணிடக்கூடாது, அதனால அவனுக்கு கோவம் வந்துடும். என்ன பண்ண, ஒரு பார்ட்டி குடும்பத்தோட போயிருக்காங்க, இவன் எப்படா மாட்டி வர்றத மாட்டி விட்டு அவன் என்ன பண்ணா பொண்ண எல்லாருக்கும் வெண்ணில ஐஸ் சாப்பிட்டு இருக்கா, பொண்ணாட்டிக்கும் வெண்ணில ஐஸ் கொடுத்தோன்னு சேரு பின் பக்கம் போட்டு மறைச்சிட்டாங்க. அவன் போய் அங்க போய் சொல்லுங்க, இந்த மரமா வெண்ணில ஐஸ் சாப்பிடாதீங்க, ஏன்னா ஒருத்தன் ரொம்ப கோபமா இருக்கான், பிடிக்காது, வெண்ணில ஐஸ் சாப்பிட்டீங்க நாசுக்கா உள்ள இறக்குங்க, அதுல பருப்பு போட்டு குத்துறது கித்தறதுல அவன் இதயத்தை குத்துற மாதிரி பண்ணிடுறாங்க. யாரும் அந்த மாதிரி என் புருஷனுக்கே வெண்ணில ஐஸ் தான் பிடிக்கும், அவருக்கு நான் வெண்ணிலா சாப்பிடுறேன், நான் மேங்கா சாப்பிட்டாலும் அவர் வெண்ணிலா சாப்பிட்டு யாரா சொல்றதுன்னு சொன்னா, இவன் போய் குத்தி குத்தி சாப்பிட்டு போய் அங்க போய் போட்டா பொண்ணாட்டின்னு சொல்லல, பொண்டாட்டி அங்க ஓடி வந்து யாரெல்லாம் என் வெண்ணிலாவ பண்ணது படான்னு அரைஞ்சிட்டான். அப்படி பார்த்தா பொண்டாட்டி என்ன, இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் வெண்ணிலா.
1: இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதுல இருக்கிற என்னன்னா, பாதி கதை வந்து வேற யாருக்கும் நடந்த மாதிரியே நீங்க சொல்லுவீங்களே, அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான. ஓகே சூப்பர் ரவேஷ், வெண்ணிலாவை கேட்டதா சொல்லுங்க. முடிக்கிற ஒரே சிக்னேச்சர் காலர் வந்து நம்ம ஸ்வீட் காலர் தான். இவர் ரமேஷ் வந்து கொண்டு வர்ற கதைகள் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே தனியா ஒரு தொகுப்பா ஒரு புத்தகமாவே போடலாம், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட். ரைட், அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். காலை வணக்கம் புருஷோத்தமன். வர வர டெம்போ பக்கவா ஆயிட்டு போகுது.
17: என்ன
1: என்ன உங்களோட ஸ்பீட் லெவல் வந்து கரெக்டா இருக்கு இப்ப. இப்ப நீங்க சொன்ன வணக்கம்
17: இல்ல, நான் இப்ப ஒரு ஆள சந்திச்சு போட்டு வந்தேன், அப்ப அவையோட கதைக்கிறதுக்கான
1: ஓகே
17: விஷயமா கதைச்சு கொண்டிருந்தேன். எனக்கு தெரியும் மலமந்த கலைச்சாவைக்கு விளங்காண்ட அதுக்காண்டி கொஞ்சம் என்ன
1: கட்டுப்படுத்தினா பாருங்க, என்னெல்லாம் பண்றீங்க, எல்லா கிரியேட்டிவான விஷயங்களும் பண்றீங்க.
17: ஒன்னும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்ன சிறுக்கத்தான வேடம் இப்படி இருக்கலாம் தானே.
1: கரெக்டா,
17: கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமா. என்ன நீங்கள் இப்ப இந்த மருந்து போடுறத பத்தி கலைச்சீங்களோ, நீங்க மருந்த போட முதல் பொண்ணை காதலிக்கிற போலிருக்கா, மருந்த பார்த்து புன்னகைச்சு போட்டு ஒரு மகிழ்ச்சியாக அந்த மருந்த அது மருந்தண்டு நைக்காமல் நந்தியாண்டு சொல்லி போட்டு போடுங்க. எனக்கு போட்டோடனே நான் மாறிட்டு நந்தி, எனக்கு அந்த மருந்த போட்டோடனே எனக்கு எல்லாம் மாறிட்டு தான் நினைக்கோ, ஒரு மருந்தோடயே இடம் தெரியாம போடும் பாருங்க. நடந்த சம்பவம் இது வீட்டை நடந்தது, போன கிழமை வீட்டை பாம்பு வந்தது,
1: வீட்டை
17: வீட்டை பாம்பு வந்தது, அப்ப ரெண்டு நாளா வீட்டை பாம்பு இருந்தது, அப்ப நான் அம்மாக்களுக்கு
1: பாம்புன்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
17: இல்ல இல்ல இல்ல இல்ல, அக்கா அங்க இலங்கையில வந்தது.
1: அங்கயா? ஓகே.
17: இலங்கையில வந்தது, அப்ப அக்கா பயந்து போன் அடிச்சா, ரெண்டு நாளா வீட்டுல இருக்கேன்னு நான் சொன்னேன். இந்த வார்த்தைய மட்டும் சொல்ல, சத்திய வார்த்தைய நான் தெருவும் போய் சொல்லல, சொன்னேன் வந்ததுக்கு நன்றி, அது போன ஸ்பீக்கோட வந்ததுக்கு நன்றி, சரி போட்டுவான்னு சொன்னா அக்கா சொன்னா பேர்ந்து பார்த்தா செந்த பால்ல பாம்பு போட்டுதான். அப்ப நான் சொன்னேன் இன்னொருக்கா அப்படி வந்தா முயற்சி செய்து பாருங்கன்னு சொன்னேன். மற்ற அதே போல இந்தியா வீட்டுல அரிசி பாக்கில என்ன எலி வந்து நிறைய வந்தது, நான் அந்த எலியை ஒன்றுமே செய்யல, உன்னா ஒன்றுமே செய்யல, நீ சாப்பிடுட்டு பேசாம போயிடு சொல்லி போட்டு விட்டுட்டேன். அந்த எலி என்னண்டு போனந்தியா போடுற எந்த இதுவுமே நான் சொல்ல இல்ல. ஆனால் அப்ப நான் யோசிக்கிறேன், அன்பாலே எதையுமே வெல்லலாம்ன்றது எந்த இது. ஆனா இப்ப வீட்டுக்காரத்துக்கு சொன்னா நீங்க பாம்பு வீட்டை வந்தா கூட நீங்க ஒன்றுமே செய்ய வேணாம், நீங்க அன்பா அதை பார்த்து வந்ததுக்கு நன்றி என்று சொல்லி ஒரு ஒரு ஒரு பக்த அன்போட நீங்க நில்லுங்க. பாம்பு சினயங்களை அவங்களோட பாம்பு அது ஏற்கதானே, அதுக்கு தெரியும் தங்க தங்களை வந்து மிருகங்களுக்கு தெரியும், ஒருத்தர் மனுஷன் குணத்தை வச்சு அவன் கொள்ளுவனா கொள்ள மாட்டான், எங்களுக்கு தீங்கு செய்வனாண்டு
18: பாம்பு
1: பார்த்தா தெரிச்சு ஓடக்கூடாது.
18: இல்ல ஓடக்கூடாது, அக்கா எனக்கு பயந்தா இல்ல பாக்க நாங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீ போன ஸ்பீக்கர்ல விட்டு கொண்டு பாம்பு கிட்ட போவேன்னு நான் சொன்னேன். ஒன்றுக்கு என்ன நந்தி வந்ததுக்கு நந்தி அக்க போட்டு வாங்கோ என்று சொல்லி போட்டு நீங்க வந்த நான் சொன்னேன். வீட்டுக்காரப்பிலிருந்து சிரிக்கிறோம் சத்தியவாதியா, வீட்டுக்காரப்பிலிருந்து சிரிக்கிறோம். ஆனா பாம்பு தந்த வாழை அப்படியே வாழை எல்லாம் எடுத்துக்கொண்டு தந்த வாழை போட்டது சத்தியவாதியா.
1: நீங்க ஒரு யூனிக்கான ஆள் தான் போங்க.
18: நீங்க நல்ல நச்சு போட்டு பாருங்க, நல்ல மாய் நச்சு போடுங்க எல்லாம் வெற்றிகளுக்கு. நான் கூட நான் கலைச்சதுக்கு மன்னித்துக்
1: கொள்ளுங்க.
18: பாடல் வந்து பாடல் வந்து ஒரு நல்ல பாடல் போடுங்க. ஒரு இழுவி அணுங்கள் இல்ல நல்ல கேட்டா நான் தப்பான பாடல் கேட்ட மாதிரி தவறாக நிக்க கூடாது. அதுக்காண்டிதான்
1: பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பா நல்ல பாட்டை ஒண்ணு சேர்த்து விட்டுறேன்.
18: ரெண்டு பேர் சொல்லி போடையக்குள்ள தெரியும் தானே, நான் கேட்டமா இருக்க கூடாது. அதுக்காகத்தான் நல்ல ஒரு பாடல், நல்ல அற்புதமான பாடல் ஒன்று போட்டு விடுங்க. ஒரு அணுங்கள் இல்லாத பாடலா பாட்டு போட்டுருங்க.
1: ஓகே போட்டுருவோம், கண்டிப்பா நன்றி. ஆனா நீங்க கேட்ட பாட்டு இப்ப பாடல் சொல்லும் போது அவங்க கேட்ட பாட்டு தானே சொல்லி தானே பேர் சொல்லி தானே போட்டாகணும். பாட்டுல நல்ல பாட்டு கெட்ட பாட்டுன்னு ஒண்ணு இல்ல, எல்லாமே வந்து பாட்டு தான். சில பேருக்கு ஒரு சில பாடல்கள் பிடிக்கும், ஒரு சில பாட்டு வந்து

0: வாங்க நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுங்க. கூடிய விரைவில் வந்து நம்ம எல்லாருமே நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தாச்சு. அது என்னங்கிறது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே நேரில் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து வெள்ளிக்கிழமை அந்த ஐஸை போட்டு உடைக்கிறேன் உங்களுக்காக. இன்றைக்கி இந்த நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து சிறப்பித்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. சிறப்பாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசினதில் அந்த ஜாலி, முக்கியமாக வந்து இப்போ ஐஸ்கிரீம் கிரேவிங் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஜாஸ்தியாகி இறங்கிருச்சுன்னே சொல்லலாம். ஆஃப்கோர்ஸ் கரெக்டாக அருணன் சொன்னது வந்து 100%க்கு 100% சரி. இப்போ வர்ற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து ஹெவி கிரேசி ப்ராசஸ்டு ஐஸ்கிரீம்ஸ் தான் இருக்குது. அதில் ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம நேர் சொன்ன மாதிரி யோகட் ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் பெட்டர். நீங்கள் பார்க்கும்போது அங்கே சல்ஃபைட்ஸ் அதிகமாக இருந்து ப்ராசஸிங் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அந்த பொருளை தவிர்த்து கொஞ்சம் ஆர்கானிக்காக பண்ணுறது. இல்லைனா யூடியூப்பில் பார்த்தா வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது வீட்டிலே ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு. ட்ரஸ்ட் மீ, வீட்டில் ஐஸ்கிரீம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸி, இருக்கிறதுல ஈஸியான விஷயம்னே சொல்லலாம். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். அதை நீங்கள் சர்ப்ளஸாக வச்சு சாப்பிடலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டும் கூட. வேணா டாப்பிங்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக வெளியில் வாங்கிட்டு மெயின் சோர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து ப்ராசஸ்டாக இல்லாமல் வீட்லேயே ஐஸ்கிரீம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஐடியா. ஸோ இதையும் இன்சிஸ்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் கிரேவிங் இருக்கிறவங்க ஒரு நாள் ஏதாவது ஒரு சீட் டே மாதிரி அப்பப்போ வெளியில் சாப்பிட்லாம். பட் டெய்லி எல்லா வேலையும் வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது இட் இஸ் அலாமிங் கண்டிப்பாக. முதல் விஷயம் அது வந்து ஹெவிலி ப்ராசஸ்டு. ரெண்டாவது, அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் உடலுக்கு வந்து நல்லது கிடையாது. ஆனால் ஹோம்மேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி, வெரி வெரி ஈஸி டு மேக். அதை ஒரு வீக்கெண்ட் நீங்கள் ஒரு வீக்கெண்டில் அசால்ட்டாக அழகாக பண்ணி முடிச்சிடலாம். அது ஒரு இன்றைக்கி ஒரு டிப்பாக அதை வந்து சொல்லிவிட்டு, இப்போ செய்திகளைத் தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்ட பாடல்களும் சினிமா செய்திகளும் ஒலிக்கும்.
1: கனடாவின் மிகப்பெரிய ஆயுத வர்த்தக கண்காட்சி நடைபெற்று வருகின்றது. இன்றும் நாளையும் ஒட்டோவாவில் நடைபெறும் கண்காட்சியில் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய இருக்கின்றன. இந்த கண்காட்சியை நடத்தும் கனேடிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்கள் தங்கத்தின் தலைவரான கிறிஸ்டின் சியான் ஃபராணி கலந்து கொள்ளும் நிறுவனங்கள் இந்த ஆண்டு தங்கள் விநியோகச் சங்கிலிகளில் உள்ள கனேடிய நிறுவனங்களை ஊக்குவிக்க கடுமையாக உழைத்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் மாக்கானி உள்நாட்டு பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கவும் பொருளாதாரத்தை வலுப்படுத்த இத்துறையை பயன்படுத்தவும் வலியுறுத்தி வருகின்றார். கடந்த ஆண்டு கனேடிய பொருட்களை வாங்குங்கள் என்ற கொள்கையின் அடிப்படையில் மற்றும் அமெரிக்காவுக்கு செல்லும் கனேடிய பாதுகாப்பு நிதியின் அளவை குறைப்பது ஆகியவற்றின் அடிப்படையில் அவர் தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார். கனடாவில் உள்ள ஒரு சில நகரங்கள் அமெரிக்காவுக்கு வெளியே தனது வர்த்தகத்தை பன்முகப்படுத்துவதில் கனடாவின் முன்னேற்றத்தை முன்னெடுத்துச் செல்வதாகவும் மற்றவை பின்தங்கியுள்ளன என்றும் கனேடிய வர்த்தக சபையின் புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. அமெரிக்க சந்தைக்கு வெளியே ஏற்றுமதியை பன்முகப்படுத்துவதில் கல்கரி, ஒட்டோவா, டொரண்டோ, சசெச்சூன் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள கலோனா ஆகிய நகரங்கள் வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. கனடாவில் உள்ள பல நகரங்கள் இதேபோன்ற மாற்றத்தை காணவில்லை என்றும் ஒன்டாரியோவில் உள்ள உற்பத்தி பகுதிகள் தொடர்ந்தும் பலவீனமான ஒட்டுமொத்த வர்த்தக செயல்திறனை எதிர்கொள்கின்றன என்றும் கூறியுள்ளது. தற்போதைக்கு வர்த்தக நிலைமைகள் நிலையற்றதாகவே இருக்க வாய்ப்புள்ளது என்றாலும் கனடா அமெரிக்கா வர்த்தக நிலைமைகள் நிலைபெறும் என்று பல வணிகங்கள் இன்னும் எதிர்பார்ப்பதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. பழங்குடியினர் உரிமைகள் பிரகடன சட்டத்தை திருத்துவதற்கான கோரிக்கைகளை முதல்வர் டேவிட் ஈபி கையாண்டு வருவதனால் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் இடையிலான பதட்டம் அதிகரித்து வருகின்றது. பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக 2 நீதிமன்ற தீர்ப்புகள் வந்ததை தொடர்ந்து ஒரு சவாலான நேரத்தில் தனது நியமனம் நிகழ்ந்திருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பிய ஒப்பந்த ஆணையகத்தின் புதிய தலைவர் ஜோர்ஜ் அபோட் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை சொத்து மற்றும் மேம்பாட்டு உரிமைகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஒப்பந்தங்களை பழங்குடியின மக்களின் உரிமைகள் மீதான ஐக்கிய நாடுகளின் பிரகடனம் மற்றும் ட்ரிப்பா உடன் நேரடியாக இணைப்பதற்கு எதிராக அபோட் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆனால் நவீன ஒப்பந்தங்கள் பழங்குடியின மக்கள், அரசாங்கம் மற்றும் தொழில்துறைக்கு மிகவும் தேவையான உறுதியையும் நன்மைகளையும் வழங்கும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது தனது முன்னுரிமைகளில் ஒன்று என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சில பழங்குடி மக்கள் ஒப்பந்தங்களுக்காக 30 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுடன் மீண்டும் ஒரு இராணுவ மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று ஈரான் கூறியிருப்பதோடு எந்தவொரு தாக்குதலையும் எதிர்கொள்ள தனது ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படையின் துணை அரசியல் தலைவர் முகமது அக்பர் சாதே

தனது எதிரிகளின் பலவீனம் காரணமாக போருக்கான சாத்தியக்கூறு குறைவாகவே இருப்பதாக ஈரான் நம்புவதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனத்திடம் பேசியிருக்கின்ற அவர், நாட்டின் ஆயுதப்படைகள் முழுமையான ஆயுதக் கிடங்குகளுடன் காத்திருப்பதாகவும் டெஹ்ரான் உயர் எச்சரிக்கை நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்தும் நிலைத்திருப்பதற்கு லெபனான் அரசாங்கமே காரணம் என்று இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கீடியான் சார் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இஸ்ரேல் அரசின் அரபு மொழி சமூக ஊடக கணக்கில் பகிரப்பட்ட கருத்துக்களில் லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலுக்கு எந்த நோக்கங்களும் இல்லை என்று தெரிவித்தார். பெரிய அளவிலான இஸ்ரேலிய தரைப்படைகள் தெற்கு லெபனானுக்குள் முன்னேறி வருவதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்ததைத் தொடர்ந்து அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. பைஜூஸ் கல்வி தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவனர் பைஜு ரவீந்திரனுக்கு சிங்கப்பூர் நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் பைஜூஸ் தற்பொழுது கடுமையான நிதி மற்றும் சட்டச்சிக்கலில் சிக்கியுள்ளது. 2022 இந்த நிறுவனத்தின் மதிப்பு 187,000 கோடி ரூபாவாக இருந்தது. ஆனால் நிறுவனத்தின் தற்போதைய நிலை 0 என்ற அளவுக்கு குறைந்திருப்பதாக அந்த நிறுவனர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். 1.2 பில்லியன் டாலர் கடன் தொடர்பான சட்ட போராட்டங்களும் அமெரிக்க நீதிமன்றங்களில் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் கட்டார் முதலீட்டு வாரியத்தின் துணை நிறுவனமான கட்டார் ஹோல்டிங்ஸ் தொடர்ந்த வழக்கில் பைஜு நிறுவனர் ரவீந்திரனுக்கு சிங்கப்பூர் நீதிமன்றம் 6 மாத கால சிறை தண்டனையை விதித்துள்ளது. இது தொடர்பில் ப்ளூம்பர்க் செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற தகவலில், 2024 ஏப்ரல் முதல் நிறுவனரின் சொத்து விவரங்களை வெளியிடுவது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த பல உத்தரவுகளை அவர் தொடர்ந்து மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரித்த நீதிமன்றம் சிறை தண்டனை மற்றும் நீதிமன்ற செலவுத் தொகையை செலுத்த உத்தரவிட்டிருக்கின்றது. மேலும் அவர் உடனடியாக சரணடைய வேண்டுமென்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. தரம்சாலாவில் நேற்று இரவு இடம்பெற்ற 19வது IPL போட்டியின் 1வது தகுதியான் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொண்ட நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றி மூலம் 2வது தொடர்ச்சியான தடவையாகவும் IPL வரலாற்றில் 5வது தடவையாகவும் இறுதிப் போட்டியில் விளையாட ராயல் சேலஞ்சர்ஸ் அணி தகுதி பெற்றுக் கொண்டது. இந்த போட்டியில் முதலில் துருப்பெடுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 254 ஓட்டங்களை பெற்றது. 255 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துருப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 19.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 162 ஓட்டங்களை பெற்று படுதோல்வி அடைந்தது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யார்?

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
1: 416-700-2222 J.CA.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 9054176069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீடுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
6: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
6: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
5: I got you.

0: போச்சு.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு ஆத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். நீங்களே
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: word accepted.
1: சம்மர் டைம்ல ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
2: தமிழை இங்கு கொட்டித்தீரா
1: ஆண்ட்ரியா
2: ஓ சொல்றே அம்மாமா ஓ சொல்றே
1: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம் புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் டாட் கிளிக்கூட் டாட் சிஏ
3: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
4: மியூசிக் கனெக்ட்ஸ்
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம் ஜூன் மாதம் 2 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா
5: குமரன்
3: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்
6: அப்படின்ற
7: சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
8: அதிகாரம் 30 வாய்மை யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: இப்படி ஊது சூப்பர்

பப்பாளி பழமே அப்படின்னு சொல்லி நம்ம இதயனுக்காக, இதயனுடைய மனைவிக்காக அந்த பாட்டை வந்து நம்ம போட்டோம். இப்போ வந்து சினிமா செய்திகளுக்கு வருவோம். தத்துவமசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வரப்போகுது. இந்த டைட்டில் வந்து காலேஜில் படிக்கும்போது என்னுடைய நண்பர் வந்து சொல்லி கேட்ட படம். அவர் வந்து இயக்குனராகி இப்போ வந்து பல வருஷமாக, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ப்ராஜெக்ட் இப்போ நிறைவேறுது அப்படின்னு சொல்லலாம். மலையாளத்தில் வந்து உன்னி முகுந்தன் நடிப்பில் வந்து விஷ்ணு சசி சங்கர் அப்படின்றவர் இயக்கிய சபரிமலை ஐயப்பனை மையமாக வச்சு சபரிமலை ஐயப்பன் மகிமை சொல்லும் படமாக வந்தது. பயங்கர வெற்றி படமாகவும் ஆச்சு. அந்த படத்துடைய பேர் மாளிகைப்புறம் அப்படின்னு மலையாளத்தில் வந்த படம். இப்போ வந்து அதே இயக்குனர் வந்து விஷ்ணு சசிசங்கர் அவர் வந்து தத்துவமசி அப்படின்னு, அதாவது தத் தவம் அசி அப்படின்ற மாதிரி, ஆக்சுவலி தத்துவமசி வந்து ஒரு பயங்கரமான பேர், நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் தெரியும். தத்துவம் அசி அப்படின்ற அந்த ஆன்மீக படத்தை வந்து இயக்குறாரு. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இல்லை. எப்பயுமே வந்து சினிமாவில் ஒரு ஆக்ஷன் கதை, த்ரில்லர் கதை, மர்டர் கதை, ரொமான்டிக் கதை அந்த மாதிரி எடுப்பாங்க. ஆனால் இந்த பக்தி மயமாக முழுக்க முழுக்க வந்து பக்தி படமாக வந்து அமையிறது கஷ்டம். சில படத்தில் இப்போ சுந்தர் சீலாம் வந்து அதை பயங்கரமாக யூஸ் பண்ணுவார். தாலி சென்டிமெண்ட்டு, சாமி சென்டிமெண்ட்டு, இதெல்லாத்தையும் வந்து அங்கங்கே யூஸ் பண்ணுவார். ஆனால் அது ஒரு பக்கா மசாலா படமாக இருக்கும். ஆனால் இது வந்து ப்ராப்பரான ஒரு பக்தி படம். நல்ல அப்பப்போ தான் வரும் இந்த அம்மன் படம் வந்த சீக்வன்ஸில் வந்து சாமி படங்கள் நிறைய அப்போ வர ஆரம்பிச்சிது. இப்போ சமீபத்திய டைமில் வந்து அம்மன் படத்துக்கு வந்து பெருசாக மவுஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஆல் அம்மன் அண்டர் ரெஸ்ட்டு, மறுபடியும் திடீர்னு அம்மன் படம் வர வாய்ப்பு இருக்குது. மூக்குத்தி அம்மன்னா கடைசியாக வந்த படம், அதுவும் வந்து பயங்கர கமர்ஷியலைஸ்டு படம். ஒரு சாமியோடைய மகிமையை பக்தியை வந்து காட்டுறதோட ஒரு கமர்ஷியல் படமாக அதை வந்து பக்காவாக ஆகியிருப்பாங்க. பட் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பக்தி படமாக இது வந்து அமையப்போகுது. கடந்த 3 மாதமாக வந்து படத்துடைய முன்னேற்பாடு வந்து செய்யப்பட்டது. இன்றைக்கி வந்து தத்தப மசியோடைய பூஜையை போட்டு இயக்குனர் வெங்கட் பிரபு வந்து கிளாப் படித்து இயக்குனர் பொன்ராம் வந்து கேமராவை ஆன் பண்ணி இந்த படத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. பக்தி, நம்பிக்கை, ஆன்மீகம் இதெல்லாத்தையுமே உணர்த்துகிற ஒரு அருமையான படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தத்துவ மசி டீமுக்கு மற்றும் என்னுடைய சீனியருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். இந்த மாதிரியான படங்கள் வரணும், வெற்றி பெறணும், இதற்கு நிறைய பேர் ஆதரவும் கொடுக்கணுங்கிறத சொல்லிட்டு இந்த படத்துடைய டெவலப்மெண்ட் எப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு புத்தம் புதிய பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அக்கடி அப்படின்ற ஒரு பாட்டு இதை கேட்டுட்டு வாங்க. அடுத்த சினிமா செய்தியை சொல்கிறேன் உங்களுக்காக.

ரொம்ப நாள் கழிச்சு தேவாவுடைய குரல்ல ஒரு புதிய பாடலை கேட்டீங்க இல்லையா. இப்ப வருவோம் அடுத்த சினிமா செய்திக்கு. அருண் விஜயுடைய நடிப்புல வணங்கான் அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுத்தாரு இயக்குனர் பாலா. பாலாவோட படம் அப்படின்னாலே அது ஒரு தனி ரகம், எல்லாராலையும் வந்து விரும்பி பார்க்க முடியாது, சில பேரால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்லாம் சொன்னது போய் இப்போ எல்லாருமே வந்து பாலா படம் அப்படின்னாலே அது ஒரு ஒரு தனியான ஒரு அவருக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் வச்சுருக்காரு. அவர் வந்து வணங்கான் படம் எடுத்ததுக்கப்புறம் பெருசாக படத்தை இயக்கவே இல்லை, அமைதியாக உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் ஒரு தொழிலதிபருடைய மகனை வச்சு ஒரு படத்தை இயக்கிறதா வந்து நியூஸ் வந்தது, அதுக்கப்புறம் அதுவும் ட்ராப் ஆகிடுச்சு போல். இப்போ வந்து ஆமாம், இவர் தொழிலதிபரோட மகனை வந்து மண்டையிலே அடித்து அப்படி நடுறா இப்படி நடுறான்னா அவனுக்கு ஈகோ இருக்குமா இல்லையா? எல்லாரும் ஆர்டிஸ்ட்டாக மட்டுமே இருக்க மாட்டாங்க, புதுக்குன்னு அந்தாலும் வந்து போலா நான் தான் ப்ரொடியூசர் என்னையே நீ மிரட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாருன்னு தெரில, அதனால் அந்த ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவருடைய அடுத்த படத்தில் விஜய் சேதுபதி வந்து நடிக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த கூட்டணி வந்து பயங்கரமான ஒரு கூட்டணி. இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது வந்து இயக்குனர் மாரி செல்வராஜுடைய முயற்சியில் தான் வந்து இந்த கூட்டணி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கதை வந்து மாரி செல்வராஜ், ஆனால் டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே வந்து பாலா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மாரி வந்து நிறைய கதை கண்டென்ட்டை வச்சுருக்கிறார், அவரால் ரொம்ப டீப்பான ஒரு ஸ்டோரி டெல்லர் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாழை படத்துடைய அந்த ப்ரிவ்யூ ஷோ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே பாலா வந்து மாரி செல்வராஜோட கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் எதுவுமே வார்த்தைகளே பரிமாறாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துருந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாச்சு. என்ன சொல்ல வராரு, என்ன தம்பி என்னாச்சு அப்படின்லாம் போட்டு எக்கச்சக்கமாக வந்து மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. ஸோ இவருக்கு உங்களுக்குள்ளார ரெண்டு பயங்கரமான ஸ்பார்க்கு பற்றி இப்போ நம்ம ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடந்த சில மாதங்களாக வந்து படத்துக்கான பணிகள் வந்து நடந்துட்டுருக்கு. இதில் வந்து கதையை வந்து பாலா வந்து இயக்க போகிறதாகவும் கதை வந்து மாரி சுலாஜாவுடையதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு. இப்போ விவாதம்லாம் ஆகி இது வந்து கடைசியில் யார் பேரில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி தெரியாது. இதில் வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து இயக்குனர் தியாகராஜன் குமார் ராஜா இயக்கும் பேக்கெட் நாவல் அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி நடிச்சிட்ருக்காரு. அது முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக வந்து பாலாஜி தரணிதரனுடைய இயக்கத்தில் இன்னொரு படம் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அது இல்லாமல் இன்னொரு 3 படம் சைன் அப் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து மணிரத்னத்தோட படத்தில் வேற வந்து இவர் நடிக்கிறாரு. அந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலாவுடைய இயக்கத்தில் மாரி செல்வராஜனுடைய கதையில் வர்ற இந்த படத்தோட நடிக்க போகிறாரு. இதற்கிடையே வந்து மாரி செல்வராஜ் வந்து வாழை 2 அந்த படத்தை வேற வந்து இயக்கப் போகிறார் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல். நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரே நியூஸ்லேயே வந்துருச்சு இல்லை. மணிரத்னத்தோட அடுத்த படத்தில் இவர் அடுத்த படம் எடுக்க போகிறதும் அதில் வந்து இவர் நடிக்க போகிறதும் உறுதி. அதே மாதிரி இவர் சைன் அப் பண்ணியிருக்கிற படம்லாம் வந்துருச்சு. முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற தியாகராஜன் குமார் ராஜா, இது வரைக்கும் 2 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் இன்ன வரைக்குமே பயங்கரமாக பேசப்படுற ஒரு இயக்குனர். அவரோட இயக்கத்தில் வந்து பேக்கெட் நாவல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து ஃபஸ்ட்டு லுக் போஸ்டரோடு வந்திருக்கு. அந்த படம் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்காக காத்திருக்குது. சினிமா செய்தியில் வந்து நீங்கள் என்றும் கலக்கல்ல இப்போ இந்த மாதிரி வித்தியாசமான செய்திகள்லாம் கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போ ஏற்கனவே ஐஸ்கட்டி ஐஸ்கிரீம் பற்றி டாபிக் பேசுனதுனால ஒரு நேர் வந்து ஐஸ்கட்டி பாட்டு கேட்டிருந்தார்ல, அந்த படத்தை இப்போ வரப்போது கேளுங்கள்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நாம்
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155.
3: முழுக்க முழுக்க சாமி படமாக எடுத்தால் அது வந்து ஓடுமா ஓடாதான்னு தெரியாத பயத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்க, சாமியவே ஒரு கதாபாத்திரமாக கொண்டு வந்துடுறாங்க. அப்படி வந்து ஹிட்டான படம் தான் கருப்பு அப்படின்ற ஆர்ஜே பாலாஜியும் சூர்யாவும் கூட்டணியில் உருவான அந்த படம் கருப்பு. படம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னுடைய திரை விமர்சனத்தில், எனக்கு வந்து பெருசாக செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமான ஒரு தெய்வு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, ஆனால் கமர்ஷியல் மாஸ் தெலுங்கு படமாக இது இருந்தது அப்படின்னு. அதே மாதிரி தான் தெலுங்கில் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு இந்த படம், தமிழையும் ஹிட்டு நல்ல ஹிட்டாகிருக்கு. இப்போ தெலுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு திரையுலகத்தில் வந்து முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவர் தான் தேவி ஸ்ரீ பிரசாத், டிஎஸ்பி. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பயங்கரமான குத்து சாங்கு பீட்டு அடி போடுறதா இருந்தால் தான் இவரோட பாட்டாக தான் இருக்கும். புஷ்பாவில் வந்து பயங்கரமான ஒரு பேர், பட் ஆனால் அவர் வந்து கொஞ்சம் ஓவராக அடிக்கிறாரு, மண்டையே வலிக்குதுன்ற மாதிரி அப்பப்போ சில படத்துலேருந்து அவர் நீக்கவும் பட்டார். தெலுங்கில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து அவர் தெலுங்கில் மியூசிக் டைரக்டராக இருக்கார். தமிழ்லேயும் வந்து நிறைய படங்களுக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு. சிறு வயதிலிருந்தே வந்து சென்னையிலேயே வளர்ந்தவர் இவர். ஊர் வந்து ஆந்திராவாக இருந்தாலும் இவர் சென்னையிலே தான் வந்து வளர்ந்துருக்காரு. தெலுங்கு படங்களுக்கு வேலை செய்கிறது கூட

திடீர்னு மிருணால் தாக்கூருக்கு ஜோடியாகி வந்து இவர் நடிக்க போகிறாரு. அது ஷாக்கிங் நியூஸாக இருந்தது. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் தேவி ஸ்ரீபிரசாத் ஹீரோ ஆகிறது கன்ஃபார்ம். எப்படி விஜய் ஆண்டனி வந்து ஹீரோ ஆனாரோ அதே மாதிரி தான் தேவி ஸ்ரீபிரசாதும் இப்போ ஹீரோவாக நடிக்கிறாரு. எல்லம்மா அப்படின்ற ஒரு பக்தி படம், சாமி பேஸ் பண்ணி ஒரு படம். இந்த படத்தில் அறிமுகமாக வந்து அறிமுக கதாநாயகனாக வந்து இவர் முதல்ல ஒரு ஹீரோ இந்த படத்தை நடிக்கிறாரு. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது இவர் சொந்த ஊருக்கு இந்த படம் ஆரம்பித்தோடனே பூஜை போட்டோடனே இவர் சொந்த ஊரில் இருக்கிற எல்லம்மா கோயிலுக்கு போய் அங்கே வந்து ஒரு வழிபாடை வந்து பண்ணி அப்போ வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஆந்திர மாநிலத்தில் வந்து வெடுரூபகா அப்படின்ற ஒரு கிராமம் தான் வந்து இவருடைய அப்பாவுடைய ஊர் போல். வெடுரூபகா கிராமத்தில் போய் அங்கே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சென்னையிலேருந்து எப்போ பார்த்தாலும் வந்து லீவுக்கு அங்கே தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கிற இயற்கை, கிராமம், கிராமிய வளங்கள், அங்கே இருக்கிற அனுபவம் இதெல்லாம் தான் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ஸ்வீட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். திரையுலகத்தில் வந்து நான் வந்து நிறைய மியூசிக் வந்து பயன்படுத்தியிருப்பேன், ஒரு சில யுனீக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம். அதெல்லாமே வந்து எனக்கு இந்த கிராமத்திலேருந்து கிடைச்ச இன்ஸ்பிரேஷன் தான். இந்த கிராமிய கலைகள் அப்புறம் தெய்வீக வழிபாடு இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்பயுமே என்னோடய பயங்கர க்ளோஸ் டு ஹார்ட். என்னுடைய முதல் ஹீரோவான படம் வந்து எல்லம்மா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கனெக்ஷன். ஏன்னா எங்கள் ஊர், எங்கள் சாமி, அதை வச்சு நான் வந்து ஒரு படம் வருது, அதில் நடிக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டெஸ்டினியை கனெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன இலாக்கை தான் இவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை டெஸ்டினி இஸ் ஆல்ரெடி ரிட்டனோ, இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சல, அதே தான் இவரும் சொல்லியிருக்காரு. ஸோ டிஎஸ்பி, வி ஆர் த சேம் பேஜ். தெரில, பார்ப்போம். இப்போ உடனே டிஎஸ்பியோட ஒரு பாட்டு போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுதில்லை. ஆனால் நம்ம நேயர்கள் கேட்ட பாட்டில் வந்து எந்த டிஎஸ்பி பாட்டும் இப்போதைக்கு இல்லை. பட் ஆனால் சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டிருக்காங்க, அதில் ஒரு பாட்டை வந்து இப்போ எடுத்து விடுவோம்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பரத் திருவிழா, May 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், May 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
3: இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255.
4: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-5-6-6-7-7-2 0 0 9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-0-9-5-6-6-7-7-2-0-

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: செய்வந்த உதடு
1: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.
2: ஏய் ஸ்பிரிங் முடி, இங்க வா. காலையில எழுந்ததும் கண்ணாடி பாக்குற பழக்கம் இருக்கா?
3: ஆஃப் கோர்ஸ்.
2: என்ன தெரியும்?
3: அழகான ஃபேஸ் மா.
2: இல்ல, ஜூலேந்து தப்பிச்சு வந்த குரங்கு.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: டேய், அத சொல்லிட்டேன்ல.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி நிகழ்ச்சி. காக்கா கடியில் எப்பயும் போல ஒரு சிம்பிளான கேள்வி, ஆனால் வித்தியாசமான பதில்கள் தான் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறது. அதே மாதிரி ஒரு கேள்வியோட வந்திருக்கேன். யூஸ்வலாக பெண்கள் வந்து துணி எடுக்க போனாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பண்ணுவாங்கங்கிறது உலக நீதி. இது வந்து இந்த ஊர் பொண்ணுங்க மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை, உலகம் முழுக்க வந்து ஷாப்பிங் அப்படின்னாலும் லேடிஸ் வந்து நிறைய டைம் எடுப்பாங்க அப்படிங்கிறது நியாயம். அது ஓகே தான், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். ஆனால் இங்கே ஒருத்தங்க வந்து எல்லா கடையிலையும் ரொம்ப நேரம் பண்ணுவாங்க, ஆனால் இந்த ஒரு கடைக்கு போனால் மட்டும் டக்குன்னு துணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். அவங்க கணவருக்கே வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது நடக்குது, இந்த ஒரு கடைக்கு போனால் மட்டும் உடனே எடுத்துகிட்டு வந்துடுறாங்களே அப்படிங்கிறதுனால எப்பயுமே அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னா கணவர் உடனே ஓகே சொல்லிடுவாராம். ஓ அந்த கடையா, ஓகே அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை, போன உடனே ட்ரெஸ் எடுத்து வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கடைக்கு போனால் டக்குன்னு துணி எடுத்து வந்துடுறாங்க, எப்படி? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலோட கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-644-6222. இந்த நம்பர் கால் பண்ணி உங்களோட பதிலை சொல்லுங்கள். எப்படி அந்த ஒரு கடைக்கு போனால் மட்டும் டக்குன்னு துணி எடுத்துட்டு உடனே வந்துடுறாங்க, ரொம்ப நேரமே ஆக்கிறது இல்லை, அது எப்படி அப்படின்ற கேள்விக்கு பதிலோட கால் பண்ண நம்பர் 416-644-6222.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: நேர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த துணி கடைக்கு போனால் மட்டும் டக்குன்னு துணி எடுத்துட்டு வந்துடுறாங்க உடனே, எப்படி அப்படின்ற கேள்விக்கு பதிலோட இணைந்திருக்கிற நேர்கள், வணக்கம்.
4: வணக்கம்.
1: எஸ் வணக்கம் சத்யா, சொல்லுங்க. அப்ப நீங்களே பிரிப்பேர் பண்ணல இப்ப கேள்விக்கு?
4: இல்ல இல்ல, ஒரு பதில் வச்சிருக்கிறேன், நான் வேற ஜோசிப்பம் கிடையில அடக்கண்டு வந்தேன்.
1: அப்படியா, மறுபடியும் இன்னொரு பதில் வந்தா அப்புறம் கால் பண்ணுங்க, அதுக்கும் இதுவும் சொல்லிட்டு போங்க.
4: இது வந்து அது வந்து மென்ஸ் வேர் உடுப்பு கடை.
1: ஓகே,
4: அப்ப மென்ஸ் வேர் சொன்னா கஸ்டனுக்கு தானே எடுப்பா?
1: என்ன இது, முதல் பால்லயே ஒரு பதில் பரவாயில்ல, நான் வந்து பேக்கப் ரெண்டு பதில் வச்சிருக்கேன். ஆனா கரெக்டா, துணி எடுக்க போனது அவங்களுக்கு கிடையாது, வீட்டுக்காரருக்கு. வெரி குட், போன உடனே இருக்கிறதுலே கம்மி விலையில ஒரு சட்டை எடுத்து போடுப்பா அப்படின்னு டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறது. எக்ஸலன்ட், சரி நமக்கு ஒரு சட்டை கிடைக்குதுன்னு கணவரும் ஓகே சொல்லிடுறது. வெரி குட், ஐயோ புதல் போச்சு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், எடுத்துக்க கூடாது உங்களை ஃபர்ஸ்ட்.
4: ஆமா, என்னட்டு ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
4: ஆமா, ஒரு கணவர் வந்து மனைவிக்கு புடவை எடுத்து கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் எடுத்து கொடுக்கும் போது அவ ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பா, இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை. அப்ப பார்த்து கடைசியா போய் ஒரு கடையில ஒரு புடவை வாங்கி கொண்டு கொடுத்த உடனே அவர் அப்படியே மேல பறந்து கொண்டு போயிட்டாவா, எப்படி என்ன சாரி வாங்கி கொடுத்தவர்?
1: அவருக்கு அந்த புடவை வாங்கி கொடுத்த உடனே பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டாங்களா?
4: புடவை கட்டிட்டா, பாப்பா வந்து கொடுத்த உடனே புடவைய கட்டி நல்லா இருக்கான்னு பார்த்த உடனே அப்படியே மேல பறந்து பறக்குறாவா, என்னண்டு?
1: ஆஹா, நல்லா இருக்கே, அது அன்னப்பறவை சாரியா இல்லையே?
4: இல்ல இல்ல,
1: இது அந்த அது ரொம்ப லைட் வெயிட்ல ஏதோ ஒரு சாரி வருது அந்த மாதிரியா? ஆஹா, எதுக்கு பேர் இருக்குது, அந்த பேர் தான் மறந்துட்ட, அது பொட்டா ஏதோ பறக்குற பேர் அது.
4: அப்படி அப்படி எனக்கு தெரியல.
1: ஓகே பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. நல்ல பதில். ஆக்சுவலி அது ஒரு பிளைன் சாரி, அதனால வந்து பிளைன் மாதிரி ஸ்விங்னு பறந்துட்டாங்க.
4: இன்னும் ஒரு பதில் இருக்குது, வாய்க்கு வந்து ஃபேன்சி சாரி, ஃபேன் அண்ட் நடுமேல பறக்கும்.
1: புரியல என்னது? வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
1: ஒரு பதில் போயிருச்சு. ஆக்சுவலி டக்குன்னு அங்க துணி எடுக்க போனது வந்து அவங்களுக்கு இல்ல வீட்டுக்காரருக்குன்னு சொல்லி, சரி இப்ப அவங்களுக்கு எதை எடுக்க போறாங்கனாலும் உடனே எடுத்து வந்துடுறாங்க எப்படின்ற கேள்விக்கு பதிலோட இணைந்திருக்கிற அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்,
1: சொல்லுங்க.
5: மாமியாருக்காக
1: எடுக்க போறது அந்த கடையில மட்டும் மாமியாருக்கு எடுப்பாங்க. மாமியாருக்கு ஒரு புடவை கொடுப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து
5: வந்து எனக்கு ஒரு ரெண்டு சாரி சத்யா காட்ட ஓட பண்றீங்களா, ஒன்னு சத்யா காக்கு ஒன்னு தாரணியா காக்கு,
1: ரெண்டுமே பிளைன் சாரியா?
5: அனுப்பிவிடும்.
1: சூப்பர், ஓகே, நல்ல பதில். ஆக்சுவலி நீங்க கொண்டு வந்ததும் மாமியாருக்கு எடுக்க போறேன் எதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு விளக்கமே ஒன்னு எடுத்து போட்டா போதும் இல்ல? சூப்பர், நல்ல நல்ல பதில். ஜாலிக்காக தான் அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம், சொல்லுங்க மகன், என்ன பதில்?
6: அங்க நகைக்கடையும் இருக்குது.
1: நகைக்கடையும் இருக்கா? சரி,
6: அப்ப நகையும் என்னன்னா சாரியை வாங்கிட்டு ஓடியாரு, ஏன்னா நகையும் வாங்கி கொடுக்கத்தானே போனோம், அதுக்காண்டி நான் சாரியை வாங்கிட்டு ஓடியாரு.
1: ஓ, நகை தான் முக்கியம், அதனால சீக்கிரம் சாரி வாங்கின நகை வாங்கி தரேன்னு சொல்லிருப்பாரு வீட்டுக்காரரு.
6: வீட்டுக்காரர் மனைவி நகையும் கேட்பான்னு சொல்லி போயிட்டு அப்பன் ஓடியாரு சாரியை
1: வாங்கி. ஓகே ஓகே, வித்தியாச வித்தியாசமா பதில் வருது. நைஸ், ரைட்டு, நன்றி அண்ணா, நன்றி
6: நன்றி நன்றி நன்றி.
1: நல்ல பதில். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். மதவன், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மதவன். என்ன பதில் இந்த கேள்விக்கு? சாரின்னு சொன்ன உடனே வந்துட்டீங்க பாத்தீங்களா? இதனால இந்த கடையில டக்குன்னு போய் எடுத்து வந்துடுறாங்க.
7: இது வந்து கிளீனர்ஸ் லாண்ட்ரிக்கு போயிருப்பார்.
1: துணிக்கடல் அது, அது ஒரு லாண்ட்ரி கடை, போட்ட துணியை வாங்கிட்டு வர்றது தானே. என்னமா யோசிக்கிறேங்கப்பா, அட்டாடாடா மாதவன் வேற லெவல் போங்க, இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. எல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்ச பசங்க தான் அப்படிதான் இருப்பாங்க. இந்த ஏரியால நிறைய பசங்க இருக்காங்க, கூப்பிட்டு வரட்டுமா? நீங்களும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஆபீசர். நன்றி மாதவன், நல்ல பதில்.
7: போட முடியாத
1: ஜெட்டியா?
7: ஜேர்சி,
1: ஜேர்சி, ஜேர்சி. ஓ, போட முடியாத ஜேர்சி, நியூ ஜேர்சி.
7: பாய்,
1: ஓகே பாய். எப்படி நீங்க படிச்ச ஸ்கூல்ல நாங்க ஹெட் மாஸ்டர் அப்படிங்கறத மறந்துடாதீங்க பாஸ். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ராஜஸ்தான்
8: ரோயலுக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கும் செமிஃபைனல் நடந்துட்டு இருக்கு. அதுல ராஜஸ்தான் சுமாசம் அடி அடிச்சு 243 அடிச்சிருக்கு. ஆனா சன்ரைஸ் ஹைதராபாத் நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. 53 த்ரீ விக்கெட் ஆல்ரெடி
1: கோன். ஓகே, நீங்க யாருக்கு சப்போர்ட்?
8: கம்பெனி எழுவாய் இருப்பினும் பயமில்லை, பயனில்லை என்ன மாதிரி.
1: நீங்க யாருக்கு, ஹைதராபாத்துக்கா ராஜஸ்தானுக்கா யாருக்கு சப்போர்ட்?
9: எப்படி என்று நான் எனக்கு வந்து சிஎஸ்கே தான்
1: ஆல்வேஸ் ஓகே
9: அது போன போது நீ எதுண்டா ஓகே ஆனா எனக்கு பார்க்க தெரியுது ராஜஸ்தான் தான் ஃபைனலுக்கு போகுது
1: அப்படியா ஓகே
9: யா பாப்போம் உங்களோட இதுக்கு வந்து விட வந்து என்னண்டா அது ரெடிமேட் ஸ்டோர்
1: ரெடிமேட் ஸ்டோர் ஓகே
9: யா
1: அதனால டக்குனு
9: ரெடியா இருக்குது சொல்வாரு
1: இன்ட்ரெஸ்டிங் சூப்பர் எல்லா ஆயுதமும் போயிருச்சுன்றீங்க புரியுது இதுவும் ஒன்னு போட்டாச்சு நல்லா இருந்தது நன்றி ரசிக நன்றி அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்
10: வணக்கம் அது போனது எங்க அண்ணாட கடை படிக்க
1: கொண்டுடுவேன் கடை ஓனரே இதயம் தான் அதனால விட்டா போது சாமி
10: திடீரென்று அவர் சொன்னதுக்கு நான் இதை எடுத்தேன்
1: பொறுத்து இல்ல இன்ட்ரஸ்டிங்கா
10: வேற ஒரு பதரம் வேற இல்ல
1: ஓகே நோ ப்ராப்ளம் பரவாயில்லை நீங்க கால் பண்ணதுக்காக நன்றி நன்றி
10: நன்றி
1: பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம் விளம்பரங்களை பாடல்களை தொடர்ந்து கேள்வி சிம்பிள் தான் ஆல்மோஸ்ட் எல்லா பதிலும் வந்துருச்சு அடுத்த கேள்விக்கும் போயிடலாம் கடைசியாக என் பதிலையும் சொல்லிட்டு எப்பயுமே பெண்கள் வந்து துணி எடுக்க போகும்போது ரொம்ப நேரம் பண்ணுவாங்க அப்படின்றது யூஸ்வலாக சொல்ற விஷயம் ஆனால் இந்த கடையில் வந்து உடனே போன உடனே துணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இந்த அது ஏன் அது அந்த கடைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இல்லை ஏன் அந்த மாதிரி அந்த கடையில் மட்டும் போனால் உடனே துணி எடுத்து வராங்கன்றதான் கேள்வி பதிலோட கால் பண்ணுங்கள் 416-644-6222
11: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com

0: 모동 HD 더블 HD. Hi darling, 가수 내피난 왔는다.
1: 일레라.
0: Hello, 가수 왔는다라.
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
5: நேரம் சரியாக 12:41 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுடைய காக்கா கடி. இதுல ஒரு கேள்விக்கு பதிலோட இணைந்திருக்கிற அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் ரமேஷ். என்ன கேள்வின்னு தெரியல. சென்ற உடனே வாங்க கடைன்னு, போன உடனே வாங்கின கடைன்னு தான் நினைக்கிறேன்.
5: கேள்வி என்ன அப்படின்னா, யூஸ்வலா பெண்கள் வந்து கடைக்கு போனா ரொம்ப நேரம் பண்ணுவாங்களே, ஆனா இந்த இடத்துல இவங்க மட்டும் ஒரு கடைக்கு போறாங்க. அந்த கடையில மட்டும் டக்குன்னு போன உடனே துணி வாங்கிட்டு வந்துடுறாங்க.
6: ஓ, துணி வாங்கிட்டு வந்துடுறாங்களா?
5: ஆமா.
6: ஓகே, அடவு கடையா இருக்கும்.
5: அடகு கடையில எப்படி தெரியும்? துணியை கொடுத்து என்ன என்ன அடகு வைப்பாங்க, புரியலையே.
6: பட்டு சேலை கொடுத்து வாங்கிடலாமே.
5: ஓ, அப்படி டக்குனு கொடுத்த உடனே வந்துடுறாங்க.
6: கல்யாணம் அந்த பட்டு சேலை, கல்யாணம் பட்டு சேலை 1 லட்சம் 2 லட்சம் இருக்கும். அக்கன் கொடுத்த உள்ள வாங்கி வச்சுட்டு பணத்தை கொடுத்துருவாரு.
5: ரமேஷ், யூ போயிட்டீங்க, நல்லா இருந்தது அந்த பதில்.
6: நன்றி, நன்றி,
5: வாழ்த்துக்கள். அடகு கடை, இன்ட்ரெஸ்டிங்கான பதில். அது லிஸ்ட்லயே இல்லை, ஆனா அதை கொண்டு வந்திருந்தாரு. நைஸ். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
7: அண்டவியார் கடை.
5: எது, என்ன கடை? ஆயுதங்கள் அனைத்தும் போய் நிராயுத பாணியா நிக்கிறேன். எல்லாத்தையும் உடைச்சு விட்டதுக்காக நன்றி. நன்றி. இதே முடிஞ்சது, அவ்வளவுதான். நன்றி, சிறப்பு இல்லையா? அவ்வளோதான், எல்லா பதிலும் வந்தாச்சு. நான் வச்சுருந்த எல்லா பதிலும் வந்தாச்சு. அவ்வளோதான், துணி கடைக்கு போனால் டக்குன்னு போன உடனே வர்றதுக்கு எந்த கடைக்கு போவாங்க? கர்ச்சீஃபாக போவாங்க அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து இந்த நிலவில் தான் நான் இருக்கேன். அதுவும் ஒரு பதில் இருந்தது. ஹேண்ட் கர்ச்சீஃப் வாங்குறதுக்குனே ஒரு கடை இருக்கும், முன்னெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடை தான். இன்னொரு இடத்துல வந்து வாடகை வாங்க போவாங்க. கடையில் போயிட்டு வாடகை வாங்கிட்டு வருவாங்க, தெரியுமா? அது அவங்களோட கடையாக தான் இருக்கும். போயிட்டு அன்றைக்கி கலெக்ஷன் என்னமோ அதை வாங்கிட்டு வருவாங்களே, அதுவும் ஒரு பதில் இருக்குது. இன்னும் ரெண்டு பதில் இருக்குது, எல்லாத்தையும் நானே போட்டேன் எப்படி. ஆனால் குட், எல்லா பதிலும் சிறப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணி பதிலை சொன்னதுக்கு.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்,
8: 4162. குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: இதுவரைக்கும் நிகழ்ச்சியை கேட்டு என்னோடு ஜாலியாக பயணித்த எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்குது. அந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நம்ம நேரில் மீட் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த சீக்ரெட். ஸோ அதை சொல்லிவிட்டு உங்களுக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான நிகழ்ச்சியிலே வெள்ளிக்கிழமை உங்களை யாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேர்களே.
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
4: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2nd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000.
8: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
9: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
8: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
9: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
8: 416-271-5992.

0: போல
1: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான் வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
3: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழ திருவிழா, 27 திகதி வீட்டை திருவிழா, 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
4: இலக்கம் 200 அட்வான்ஸ் குரோவாட், 416-471-0255.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
8: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
9: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
10: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு சாப்பிட வர போயிட கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். நீங்களே
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 9052708800 9052708800
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
13: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா?

0: Maple Grocery
1: 9699 James Street Maple
0: 9054176069
1: online il shopping seyalam Toronto vil 30 nimadathirkul free home delivery maplegroceries.ca 9054176069
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
3: மியூசிக் கனெக்ட்ஸ்
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 Soul and Fire events.kilikoot.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 6700 குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிறர். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிறர். வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
8: Working for you.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பரத் திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
5: இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள்

0: உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000, 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ் புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம் HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள் CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார் மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல் பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம் உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன் கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்
5: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
7: அதிகாரம் 30 வாய்மை யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்

Simran.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 905-270-8800. 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

நாங்கெல்லாம் காணுங்க போட லேடி ஜெயலலிதா.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: மனுஷா கைலாசா.
1: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும்

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று மே மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை நேரம் மாலை 5 மணி 1 நிமிடம்.
1: கனடாவின் முதல் எச்டி இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் கைபேசியில் உள்ள விவரங்களை ஆராய்வதற்காக அமெரிக்காவின் பிரதான புலனாய்வு அமைப்பான ஃபெடரல் விசாரணைப் பணியகத்தின் உதவியை நாடியுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. விரிவாக்கப்பட்ட நிதிவசதி திட்டம் தொடர்பான 5வது மற்றும் 6வது கட்ட மீளாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகின்றது. கவ் பே இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்களை சம்பவ இடத்திலேயே செலுத்துவதற்கு வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்காத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை காவல்துறை எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தணியும் வரை தற்போதைய எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று மின்சக்தி அமைச்சர்

0: நரேந்திரமோடி உட்பட்ட அரசியல் தலைவர்களை சந்திக்கவுள்ளார். எபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அண்மைய நடவடிக்கைகளின் கீழ் கடந்த 3 வாரங்களுக்குள் கொங்கோ, உகண்டா அல்லது தென்சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள் கனடாவுக்கு வந்ததன் பிறகு 21 நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஹமாஸின் ராணுவத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ராணுவத் தலைவர் முகமது ஒடேவ் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மேற்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
2: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 26 பாகையில் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 13 பாகை செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 21 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும், வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4462 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு பச்சை பசையல் என்று ஒரு வயல்வெளி இருக்குமாம். அந்த வயல்வெளியில் வந்து நடுவில் வந்து ஒரு குருவி கூடு ஒன்று இருக்குமாம். அந்த குருவி கூட்டில் மூன்று குட்டி குருவிகளும் ஒரு தாய் குருவியும் இருக்குமாம். அந்த குருவிகளுக்கு வந்து அந்த வயல்வெளி வந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்கிற வயலாம். அப்போ அந்த ஒரு நாள் அந்த குட்டி குருவிகள் தாயிடம் சொல்லுமாம், எங்களுக்கு ஆபத்து வருகின்றது, நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டே ஆக வேண்டும் என்று சொன்னார்களாம். அதை கேட்டு தாய் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குட்டி குருவியர் சொன்னார்களாம், இந்த வயலினுடைய அதாவது வயலினுடைய ஓனர் வந்தார். அவர் வந்து சொன்னார், இந்த வயலை வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள். பக்கத்து ஊரில் இருந்த ஆட்கள் வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள், அதனால் நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று கூற சொன்னார்களாம். அதை கேட்டு அந்த தாய்க்குருவி சிரித்து விட்டு சொன்னாராம், அப்படி எதுவுமே நடக்காது, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய்க்குருவி அந்த குட்டி குருவிகளுக்கு இறை தேடி சென்று விட்டதாம். மறுநாளும் இதே போல அந்த குட்டி குருவிகள் தாயிடம் சொன்னார்களாம், எங்களுக்கு ஆபத்து வருகின்றது, நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டே ஆக வேண்டும் என்று. அப்பொழுதும் தாய் கேட்டாராம் ஏன் என்று கேட்கும் பொழுது, இந்த வயலினுடைய ஓனர் வந்தார். அவர் சொன்னார், இந்த முறை வந்து இந்த ஊரில் இருந்தே ஆட்கள் வந்து இந்த அறுவடை செய்ய போகின்றார்கள், நாங்கள் இங்கிருந்து

புறப்பட்டே ஆக வேண்டும் என்று. அப்போ தாய்க்குருவி அப்பொழுதும் சிரித்துவிட்டு சொன்னாராம், அப்படி எதுவுமே நடக்காது, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய் மறுபடியும் சென்று விட்டதாம். மீண்டும் அதே போல் அடுத்த நாளும் இந்த குருவிகள் தாயிடம் வந்து சொன்னார்களாம், எங்களுக்கு ஆபத்து வருகின்றது, நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டே ஆக வேண்டும் என்று. அப்பொழுதும் தாய் கேட்கும் பொழுது அந்த குருவியர் சொன்னார்களாம், இந்த வீட்டு இந்த வயலினுடைய ஓனர் வந்து சொன்னார், இந்த முறை தங்களுடைய சொந்தக்காரர் வந்து அறுவடை செய்ய போகின்றார், நாளைக்கு நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டே ஆக வேண்டும் என்று. அப்பொழுதும் தாய் சொன்னாராம், அப்படி எதுவும் நடக்காது என்று, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய் சென்று விட்டாராம். அடுத்த நாளும் இந்த குட்டி குருவிகள் தாயிடம் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு சிரித்தார்களாம். அதை பார்த்து தாய்க்கு கோபம் வந்துவிட்டதாம். அது என்னவாக இருக்கும்? அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகளெல்லாம் 8 மணி வரை பாடல் மட்டும் கேட்டு மகளை விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். கவிதை சொல்லும் நேயர்களுக்கு 8 மணியிலிருந்து 9 மணி வரை தான் நேரம். அந்த நேரத்தில் பாடல் கேட்பவர்களுக்கு இடம் கிடைக்காது என்று நினைக்கின்றேன். கவிதைகளுடன் இணைந்து சிறப்பிப்பவர்கள் 8 மணியிலிருந்து 9 மணி வரை இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222.

0: அழகிய மாலை பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸ் உடைய இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம் நன்மதிகளுக்கும், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் மதி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமா இருக்கிறேன்.
0: என்று கொஞ்சம் ஏழியா?
1: ஆமா ஏழியா, பிடிச்சாட்டு.
0: நல்லது, சொல்லுங்கள் என்ன பாடல் தெரியுது?
1: பாடல் தெரியுது வாரணமாயிரம் படத்துல இருந்து முந்தி நான் பார்த்தேனே.
0: ஆமா, அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீர்களா?
1: கொஞ்சம் விளங்கிக்குது, கொஞ்சம் விளங்கி இல்லை. நான் நிக்கிறேன், அவர் வந்து ஒவ்வொரு முறையும் பக்கத்துல இருந்து மாறி மாறி சொல்லி தந்துருப்பு. நான் படத்தையா சொல்லிருப்பு, தானே செய்ய போறேன்னு சொல்லியிருப்பு. அப்ப அப்ப குஞ்சல் நெச்சினம் இவ நடுவரும் சொல்லி சொல்லி படியா சொல்றேன்னு நினைச்சுதான் தாய்க்கு
0: சொல்லியிருப்பேனா.
1: ஆனா தானே நிக்கிருப்பா, அவரே செய்யறேன்னு சொன்னா கட்டாயம் செய்வே நம்பாம நாங்களே செய்தோம், நாங்களே செய்ய ஒடிக்கிட்டா அது நடக்கும்.
0: நடக்கும் அப்படி நீங்க சொல்றீங்க
1: அப்படின்னு நான்
0: நினைக்கிறேன்.
1: அப்ப தாய்க்கையும் கோபம் வந்திருந்தா இதையும் பகுதியா அன்னைக்கு நம்ம கோபம் வந்திருக்கும்.
0: கோபம் வந்திருக்கும், நல்ல பதில் தான். பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி.
0: இந்த பாடல் ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில், தாமரையினுடைய வரிகளில், நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினியுடைய குரலில். உழைக்கும் இந்த நேரம் 5:11.
2: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. முந்தின

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 6700 2222 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 சொல்லடி அந்த பாடல்.
2: அந்த பாடல், அந்த பாடலோட நாங்க சொன்ன கதைக்கான உங்களுடைய பதில்.
1: அந்த குருவிகள் நான் அதனால் சொல்லி இருக்கும், நாளை காலையிலேயே வந்து அறுவடை செய்ய போவதாக தோட்டக்காரன் சொல்லி இருப்பான். நாளை காலை அறுவடைக்கெல்லாம் சரி ஆட்கள் விடியவும் வந்து விடுவார்கள் வந்து சொல்லிட்டு குருவிகள் சொல்லி இருக்கும், எங்களை காப்பாற்ற மாட்டா, எங்க வேற அம்மாவுக்கு பிள்ளையா இருந்திருந்தா எங்களை இதுவரைக்கும் காப்பாத்தி இருப்பா என்று சொல்லி இருக்குங்கள். தாய், தாய் பறவைக்கு கோபம் வந்திருக்கு, எனக்கு தெரியாதா என்ன, இந்த வயலில ஒரு பருக்க தானியம் கூட என்ன சரியா
2: விளையில்லை,
1: உங்களுக்கு உணவு எடுக்க நான் எங்கேயோ போய் எடுத்துக்கொண்டு
2: வரேன்,
1: விளைந்திருந்தால் அறுவடை செய்வதற்கு தயாரா இருப்பார்கள், நானும் உங்களை காப்பாற்றி இருப்பேன், என்ன சரியாக விளையில்லை, அப்படியே எப்படி அவர் அறுவடை செய்ய முடியும்.
2: அற்புதமான ஒரு பதில் கொடுத்திருக்கிறீர்கள், பார்க்கலாம்.
1: நன்றி, நன்றி.
2: பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் வந்து எஸ்பிபி மற்றும் சுவர்ணலதாவினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:19 நிமிடம்.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: மாலை வணக்கம். நான் சுபாஷ். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நலமா இருக்கோம். எனக்கு வந்து பாட்டு வந்து முதல் மரியாதை கொடுத்துருந்து
2: மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகியின் குரலில் உலகம் இந்த நேரம் 5:25 நிமிடம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் அக்கா, அருணா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நீண்ட இடைவெளிக்கு பிறகு
3: என்ன
2: பாடல் தெரியும்?
3: எனக்கு வந்துட்டு கங்கலா கைசை படத்துல இருந்து அனார்க்கலி அனார்க்கலி அந்த பாடல்.
2: அந்த பாடலுடன் அந்த கதையை நீங்க சொல்லுங்க.
3: ஓகே, அந்த கதைக்கு வந்து இந்த கதை எனக்கு அப்பா சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாரு. எங்க அப்பா. ஓகே, அப்ப நான் வந்து அப்பா இதே கல்விதான் எங்க அப்பான்னு கேட்டாரு என்னன்னு. அப்ப எனக்கு தெரியல, நான் கிட்ட என்ன பிடிக்கா அப்ப ஒரு பெரிய சொன்னாரு. அது வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏனென்றா அந்த தாய்க்குருவி மாதிரி தான் எல்லாருமே நாங்களும். இப்ப ஒரு விஷயம் நாங்க செய்யணும்டா அடுத்தவங்களை நம்பி பிரயோசனமே இல்லை. நம்ம வந்து நம்ம இறங்கணும் அந்த விஷயத்துக்குள்ள. அவங்க அவங்களை குறிச்சுட்டு வந்தேன் தாய்க்குள்ள. அப்ப ஒவ்வொரு முறையும் அந்த அறுவடை செய்யும் போது அந்த ஓனர் வந்து அந்த லேண்டோட ஓனர் வந்து நான் பக்கத்து ஊர்ல இருந்து ஊரை கொண்டு வரேன், சரி அவங்க வர இல்லை, இந்த ஊர்ல இருந்து ஊரை கூட்டி வரேன், சரி அவங்களும் வர இல்லை, சொந்தக்காரங்க கூப்பிடுவோம் இல்ல அவங்க வர இல்லை, நண்பர்களை கூப்பிடுவோம் இல்ல அவங்களும் வர இல்லைன்னா கடைசியா அந்த தாய்க்குருவி வந்து அந்த ஓனர் வந்து சொல்லியிருப்பாரு மகன்கிட்ட, யாரையும் நம்பி பிரயோசனம் இல்ல, நம்மளே நாளைக்கு வந்து வெட்டி விடுவோம். அந்த சொன்ன வார்த்தையிலதான் தாய்க்குரு பிள்ளையில இருந்து அம்மா சொல்றது கேட்டு நகையாறி இருக்குமானா தாய் தாய்க்குருவிதான் சொல்லிருக்கும் இல்ல அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களே வந்து அவங்க உள்ள துணிஞ்சு அந்த ஒரு காரியத்துல இறங்கும் போது அவங்கள நம்பி கட்டாயம் நாங்க இங்க இருக்க இல்ல, நாங்க நாளைக்கு இல்ல இல்ல இன்றைக்குள்ள பறந்து போயிடும். இதுதான் விட
2: பார்க்கலாம். எங்களுடைய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
3: நன்றி,
2: நன்றி. இந்த பாடல் வந்து கார்த்திக் மற்றும் சித்ராவினுடைய குரலில் ஒலிக்கும். நேரம் 5:32 நிமிடம்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனியமான வணக்கம்
1: குயின்சன். எப்படி இருக்கிறீங்க குயின்சன்?
2: நலமா மாடுதியா இருக்கும். நீங்க?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். என்ன பாடல் தெரிவு?
2: திருமூர்த்தி படத்திலிருந்து சங்குருவி சங்குருவி.
1: ஆமாம், அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
2: ஆமாம்,
1: சொல்லுங்க.
2: அந்த வயலுக்கு ஒரு மரம் நண்டு இருக்கும், அதுலதான் கூடு காட்டி இருக்கும். அப்ப தா சொல்லி இருக்கும், தாங்கள் வயலுக்கும் நெல்லுக்கும் எந்த பாதகம் செய்யவில்லை, இவர் என்ன கலைக்கிறாரு. குஞ்சுகள் சொல்லி இருக்கும், அப்பா இருந்தால் இருந்திருந்தால் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருப்போம் உண்டு, அதுதான் கோபம் வந்திருக்கும். ஆனால் தாய் வந்து நெல் வயலுக்கோ நெல்லுக்கோ இந்த பாதம் பெறாம வேறு இடத்துல போய் அந்த உணவு எடுத்து கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு கொடுக்கும். ஆல்சோ லைக் அந்த தாய்க்கு தெரியும், இதை அறுவாட்டை செய்கிற நாளைக்கு மழை வரும் உண்டு. அப்ப தாய்க்கு நம்பிக்கை இருக்கு, இது களைப்படாதது.
1: தங்கள் இவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று தாய் நம்புது.
2: செய்யும், நம்பு, மழை வந்து குழப்பம் உண்டு.
1: அழகான ஒரு குட்டி கதை கூறினீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் SPB மற்றும் ஜானகியினுடைய குரலில் வந்த பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 5:42.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்கள் நல்ல ஐயா, பிரகாசமான சூரியனிடம் கூடிய மாலை வணக்கம். செல்லகுமார்.
2: சூப்பர், அழகாக கூறினிருக்க. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
3: இன்றைக்கு எனக்கு புஷ்பா டூவில இருந்து சூடான அந்த பாட்டுகள்.
2: சூடான பாடல்.
3: எனக்கு சூடா தானே இடக்க வழியில்.
2: ஆஹா, அதனால இந்த பாடல்
3: என்னவென்றால்,
2: ஒரு பச்சை பசையல் என்று ஒரு வயல்வெளி இருக்குமாம். அந்த வயல்வெளியின் நடுவுல வந்து ஒரு குருவி கூடு ஒன்று இருக்குமாம். அந்த குருவி கூட்டுல 3 குட்டி குருவிகளும் ஒரு தாய் குருவியும் இருக்குமாம். அந்த வயல் வந்து அறுவடைக்கு தயாரான நிலையில இருக்குமா. அந்த குட்டி குருவிகள் வந்து ஒரு நாள் தாயிடம் சொல்லுமாம், எங்களுக்கு ஆபத்து வரப்போகுன்றது, நாங்கள் இங்கிருந்து இடம் மாறி போக வேண்டும் என்று. அப்போ தாய் கேட்குமாம் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குட்டி குருவிகள் சொல்லுமாம், அந்த வயலினுடைய சொந்தக்காரர் வந்தார். அவர் சொன்னார், நாளை வந்து பக்கத்து ஊரில் இருந்து ஆட்கள் வந்து இந்த வயலை அறுவடை செய்ய போகின்றார்கள், நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னார்களாம். அதை கேட்டு அந்த தாய் சொன்னாராம், அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய் வந்து அந்த குருவிகளுக்கு இறை தேடி சென்று விட்டாராம். மறுநாளும் இந்த குட்டி குருவிகள் வந்து தாயிடம் வந்து கேட்டார்களாம், என்னவென்றால் தாயிடம் சொன்னார்களாம், எங்களுக்கு வந்து ஆபத்து வரப்போன்றது, நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னார்களாம். அப்பொழுதும் தாய் கேட்கும் பொழுது ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குட்டி குருவியர் சொன்னார்களாம், இன்று வந்து எமது கிராமத்தில் இருந்தே ஆட்கள் வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள் என்று இந்த வயலினுடைய சொந்தக்காரர் சொன்னார், அதனால் நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னார்களாம். அதை கேட்டு தாய் சொன்னாவாம், அப்படி எதுவும் நடக்காது என்று தாய் வளமை போல் சொல்லிவிட்டு சென்று விட்டாராம். 3 நாளும் இதே போல் அந்த குட்டி குருவி சொல்லும் பொழுது தங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது, நாங்கள் இங்கிருந்து போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது தாய் கேட்டாவாம் ஏன் என்று. அதுக்கு அந்த குட்டி குருவியர் சொன்னார்களாம், அந்த வயலினுடைய சொந்தக்காரர் சொன்னார், தங்களுடைய சொந்தக்காரரே வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள், நாளைக்கு நாங்கள் புறப்பட வேண்டும் என்று. அப்போ தாய் அதற்கும் சொன்னாவாம், எதுவுமே அப்படி நடக்காது, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். நாலாம் நாள் வந்து அந்த குட்டி குருவிகள் வந்து தாயிடம் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு சிரித்தார்களாம். அப்போ தாய் கோபம் வந்து விட்டதா, அது என்னவாக இருக்கு?
3: நான் நினைக்கிறேன் தாய் குருவிக்கு தெரியும் தானே, நடுக வந்து போகல தாய் குருவி நினைக்கும், அதுக்கு தெரியும் குருவிக்கு சட்டம் விளாச்சிட்டது. அப்ப தான் குருவிக்கு சட்டம் விளாச்சுன்னா தானும் சட்டையை நம்பிதானே இருக்கிறேன், சட்ட குருவிக்கு எனக்கு தெரியும் பறக்குமான்னு சொல்லி பறவைக்கு ஒரு நாளும் ஒரு தரம் சொல்லி கொடுக்குறோம் இல்ல தானே, வாழ்கிறது என்ன. அப்ப அந்த செட்டா வளர்ந்துட்டது, அப்படிதான் நாங்களும் அங்கட இதுல நம்பிக்கை இருக்கணும், வாழ்க்கையில முன்னேறலாம். இப்ப நாங்களும் அங்க இருந்து இங்க வாரோம், சின்ன வேலை கிடைக்க வேண்டாம், நாங்கள் நினைச்சு கொண்டா வந்தோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடக்கு, நாங்கள் எங்க போனாலும் வாழுவோம் என்ன செய்தண்டு. அந்த குருவி அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு போனது, அங்கெல்லாம் மரங்கள் இருக்குதானே, அதுதான் முளைச்சிட்டு பறந்து போய் அங்க நிற்கும் பிறகுதான் போகலாம்.
2: அழகான ஒரு கதை கூட தூட்டீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி.
2: இந்த பாடல் தேவிஸ்ரீ பிரசாத்தினுடைய இசையமைப்பில், உவகாவினுடைய வரிகளில், ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 தேதி கைலாச வாகனம், 26 தேதி மாம்பழ திருவிழா, 27 தேதி வீட்டை திருவிழா, 28 தேதி சப்பர திருவிழா, மே 29 தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
1: இலக்கம் 200 அட்வான்ஸ் குலோவாட், 416-471-0255.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சிவானந்தன்.
2: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க?
3: என்ன
2: பாடல் தெரிவு?
3: அனுபவராஜா
2: நன்றி. இந்த பாடல் TMS மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன் இணைந்து பாடிய பாடல். ஒழிக்கும் நேரம் 5:57.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: விசாக் பண்டிகையை முன்னிட்டு வடக்கில் உணவு தானம் வழங்குவதற்கும் அலங்கார ஏற்பாடுகளுக்கும் ஆளுநர் தடை விதித்துள்ளார் என வெளியாகும் தகவல் போலியானது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளின் ஜெயதிஸ தெரிவித்துள்ளார். கடந்த 2010 ஆண்டுக்கு பின் பிறந்தவர்களுக்கு புகையிலை பொருட்களை முற்றாக தடை செய்யும் புகையிலை இல்லா தலைமுறை கொள்கை முன்மொழிவு இன்னும் அமைச்சரவை அங்கீகார நிலைக்கு முன்னேறாமல் தாமதிக்கப்பட்டு வருவதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவர் நல வசதிகள் தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேராதனை பல்கலைக்கழக மகா மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் செவ்வாய்க்கிழமை பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன் டிகோயா பகுதியில் வயோதிப தம்பதியினர் இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை தப்பியோடியிருக்கிறார். புகையிலை பயன்பாட்டினால் ஆண்டுதோறும் 22,000 உயிரிழப்புகள் பதிவாவதாக புகையிலை மற்றும் மதுபானங்கள் மீதான தேசிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜூலை 2025 முதல் ஈரானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாணவிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். எபோலா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் இந்தியாவுக்கு சென்ற உகண்டா நாட்டு பெண் ஒருவர் பெங்களூரில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக இந்திய சுகாதார அமைச்சின் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. வகுப்பு வாரிய சொத்துக்களை பாதுகாக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் வருவாய் ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று SDBI கட்சி வலியுறுத்தியிருக்கின்றது. சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் என்று கூறி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியதாக மம்தா பானர்ஜி மீது மேற்குவங்க காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பிரிந்து செல்வது குறித்த ஒரு பொது வாக்கெடுப்பில் தெளிவு சட்டத்தின் கீழ் 50% மற்றும் ஒரு வாக்கு என்ற அளவிலான ஆதரவு ஒரு தெளிவான பெரும்பான்மையாக கருதப்படாது என்று பிரதமர் மாகாணி தெரிவித்துள்ளார். குழந்தைகளை கட்டாய தத்தெடுப்பு நடைமுறையை ஆதரிப்பதில் அரசாங்கத்தின் பங்கிற்காக அது

0: பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நியூயார்க்கில் நடைபெற்ற உயர்மட்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முட்டுக்கட்டையை உடைக்க சீனா பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். மோதல் மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் வலுத்து வரும் நிலையில் தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் ஆகியவற்றிலிருந்து மக்களை கட்டாயமாக வெளியேற்றுவதற்கான உத்தரவுகளை இஸ்ரேலிய ராணுவம் பிறப்பித்திருக்கின்றது. மே 17 பர்கா அணுமின் நிலையத்தை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அறிக்கையை ஐக்கிய அரபு அமீரகம் வரவேற்றிருக்கின்றது. பிராந்தியத்தில் நிலவும் அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய விமான நிலையங்களில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் நிறுத்தப்படுவது கணிசமாக அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலின் பொது ஒலிபரப்பு ஊடக சேவையான கேன் செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 13 பாகை செல்சியஸிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 21 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. வரும் சனிக்கிழமை வரைக்கும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஐ தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்பவர்கள் 8 மணிக்குள் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164464622.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு வயல்வெளி. அந்த வயல் பச்சை பசியல் என்ற ஒரு வயல்வெளி. அந்த வயல்வெளியில் நடுவில் ஒரு குருவி கூடு ஒன்று இருக்குமாம். அந்த குருவி கூட்டில் 3 குட்டி குருவிகளும் ஒரு தாய் குருவியும் இருக்குமாம். அந்த வயல் வந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்குமாம். அந்த குட்டி குருவிகள் தாயிடம் ஒரு நாள் சொல்லுமாம், எங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது, நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லுமாம். அதற்கு தாய் கேட்குமாம் ஏன் என்று.

குருவிகள் சொல்லுமாம், இந்த வயலினுடைய சொந்தக்காரர் வந்தார். அவர் சொன்னார், நாளை வந்து பக்கத்து ஊரில் இருந்து அறுவடைக்கு வருகிறார்கள், நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னார்களாம். அதற்கு தாய் சொன்னாராம், அப்படி எதுவுமே நடக்காது, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய் வந்து இந்த குட்டி குருவிகளுக்கு இறை தேடி சென்று விட்டாராம். மறுநாளும் இதே மாதிரி அந்த குட்டி குருவிகள் தாயிடம் சொன்னார்களாம், எங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது, நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று. அப்போ தாய் அதற்கு கேட்கும் பொழுது, நீங்கள் ஏன் அப்படி சொல்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது, அந்த குட்டி குருவிகள் சொன்னார்களாம், இந்த வயலினுடைய சொந்தக்காரர் வந்தார். அவர் சொன்னார், இன்று வந்து தங்களோட கிராமத்தில் இருந்தே வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள், நாளைக்கு நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று. அதற்கும் தாய் சொன்னாராம், அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாராம். மூன்றாம் நாளும் இதே போல் இந்த குட்டிக்குருவிகள் தாயிடம் சொன்னார்களாம், நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும், எங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது என்று. அப்போ தாய் கேட்டாவாம் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குட்டிக்குருவிகள் சொன்னார்களாம், அந்த வயலினுடைய சொந்தக்காரர் சொன்னார், நாளை வந்து தங்களுடைய சொந்தக்காரர் வந்து இந்த வயலை வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள், நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அந்த தாய் சொன்னாவாம், அது அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய் சென்று விட்டார். நாளாம் நாளும் இதே போல் அந்த குட்டிக்குருவிகள் தாயிடம் சொல்லிவிட்டு ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு சிரித்தார்களாம். அது சிரிக்கும் பொழுது தாய்க்கு மிகவும் கோபம் வந்துவிட்டதாம். அது என்னவாக இருக்கு? அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் 8 மணி வரை, இல்லை எனக்கு இந்த கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2.

0: HD கமல் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கு மடுத்த நேயர். வணக்கம்.
1: நான் இந்த கதைய பெண்களோட சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
1: இப்ப என்ன சொன்னால், அப்ப அம்மாட இருக்கல பொம்பளை பிள்ளைகள் வந்து அப்போ ஜாலியா தான் இருப்பினம் நல்ல மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த திருமண வயது வரைக்கும் அப்படியும் இந்த திருமண புரோக்கர் இருக்கிறார் தானே, அவர் வந்து சொல்லுவார், எப்படியோ நீங்க சிரிச்சு கொண்டு இருந்தாலும் கொஞ்ச நாள்ல நீங்க இன்னொரு வீட்டுக்கு தானே போக போறீங்களாண்டு. அப்ப சொல்ல அப்ப பிள்ளைகள் அம்மாவை தான் அம்மாக்கு சொல்லி இருப்பினோம், எப்படியும் ஒரு ஒரு ஒரு எப்படித்தான் வளர்ந்தாலும் இன்னொரு வீட்டுக்காவே போய்த்தானே ஆவினோம் கொஞ்ச நாள்ல. அப்ப அத வந்து அம்மாவுக்கு சொல்லி இருப்போம், என்ன எப்படியும் என்ன கொஞ்ச நாளே தானே உங்களோட நாங்கள் இன்னொரு ஆளுக்கு தானே சொன்னா அம்மா கோவப்பட்டிருப்பா. அந்த குருவிகள் சொல்ல தாக்கி கோவப்பட்டு சொல்லி கேட்டுறீங்களோ அதுக்கு அப்ப அம்மா கோவப்பட்டிருப்ப. நீங்கள் எங்க போனாலும் எனக்கு எந்த வயசுல பிறந்தீங்க, எனக்கு பிள்ளை பிள்ளைதானே நீங்கள், எனக்கு இந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது, நீங்க எங்க எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த பிள்ளைகள் உண்டு, அதனால நான் அது எந்த கடமை பிள்ளைகளுக்காண்டி. அம்மா இப்பவும் வளர்ந்தாலும் திருமணம் செய்து கொடுத்தாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்தா நல்லா இதா தானே பாப்ப. அப்ப அம்மா தந்த கடமையை
0: கொடுக்க மாட்டாவா?
1: இல்ல இல்ல, ஐயோ நான் இந்திய அம்மா அப்படி கூட சொல்லல. அம்மா வந்து என்ன இந்திய அம்மா சொன்னா நாங்க மாத்தி சொல்லிக்கணும். அம்மா அப்பவும் வீட்டுல மூன்று பொம்பளை பிள்ளையும் பேசுவே இல்ல, கேட்டாலும் சொல்லுவேன் சொன்னால் என்ன தரக்கும் எனக்கு பேசுவா. சின்ன விஷயம் தான் அவையா பேச மாட்டா, அவளை எங்களோட இருக்கும் வரைக்கும் தான் சிரிக்கலாம், பிறகு அவளுக்கு எப்படி வாழ்க்கை விடுது, அவளை சிரிக்கிற அளவே அழுகிற அளவே தெரியாது, அதனால நாங்க எங்களோட இருக்கும் வரைக்கும் தான் சொல்லி. அப்ப ஆம்பளை பிள்ளைல கண்டிப்பா பொம்பளை பிள்ளைகள அம்மா பெரும்பாலும் பேச மாட்டேன் கூடுதலா, எனக்கு சொன்னா தாயோட இருக்கும் வரைக்கும் தான் அதுக்கு மகிழ்ச்சி.
0: அப்படி சொல்ல முடியாது,
1: அப்படி இல்ல இல்லாம அதுதான் சொல்றேன், சிரிக்கிறாள் அளவுறாள் சரியான்னு சொன்னா இப்ப எல்லாம் இல்ல, இப்படி 100-90 வீதம் பிழைக்கிறது தானே வாழ்க்கை. அது இப்ப வழியால தெரியாத இப்ப இந்த இடி வச்சு பார்த்தா தெரியும் எத்தனை பொம்பளை இப்ப அழுது கொண்டிருக்கிற மட்டும் தெரியாது.
0: அதே போல ஆண்களும் அப்படித்தானே, எல்லாரையும் நாங்கள் பெண் பெண் என்று மட்டும் சொல்ல முடியாது, ஆண் சரி பெண் சரி எல்லாமே ஈக்குவல் தான், அவதான் அழுவினம் இவதான் அழுவினம் அப்படின்னு
1: இல்லை. அது உண்மைதான், இப்ப ஆண்களும் அழுகிறார்கள், இப்ப நானும் மனசுக்குள்ள வேதனை அழுகிறார்கள், அது நாங்க குளிக்க கண்ணீரை விட்டுட்டு போவோம் சொல்லி போட்டு முடிக்கிறேன்.
0: அப்படி நல்லது, உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி. இந்த பாடல் ஹரிஹரன் பாடிய ஒரு பாடல், ஒழிக்கும் இந்த நேரம் 6:14 நிமிடம்.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், காபி
1: நாளங்கள். எப்படி இருக்கிறீங்க? என்ன பாடல் தெரியுது?
2: இந்திரன் படத்துல இருந்து கிளி மாஞ்சாரம் பாட்டு. கதை நல்ல கதை தான் நடக்க போறது. அம்மா குழந்தை தாக்கி தெரியும் தானே, எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே நிலைதான்
1: இசையமைப்பில் பா விஜயனுடைய வரிகளில் ஜாவிச்சாலை மற்றும் சின்மை குரலில் ஒலிக்கும் நேரம் 6:20 நிமிடம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜேஸ்வரி பாலசிங்கம்.
1: வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
2: நான் ஒரு முருகன் பக்தி பாடல விரும்பி கேட்கிறேன்.
1: கண்டிப்பாக அம்மா. பேரனுக்கு என்ன பேர்? என்ன பேர்? ஸ்ரீராமம். ஆமாம், ஸ்ரீராம் அவர்களுக்கு சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒழிக்கும் இந்த பாடல் ரம்மி அம்பான் அவர்கள் பாடி ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:27.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கீங்க? செவ்வந்தி கலெக்டன்.
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் செவ்வந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமாக இருக்கிறேன், நன்றி.
2: செவ்வந்தி கண்ண நல காணவில்லை.
3: அப்படியா? உங்களுக்கு உங்களோட அழைப்பு எடுக்க முடியாம இருக்கு உங்களுக்கு.
2: ஆஹா, சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
3: தாய்நாடு திரைப்படத்துல இருந்து தாய் மாமன் கைகள் பட்டு.
2: கைகள் பட்டு ஏன்னு இந்த பாட தெரியுது?
3: கண்ணா கேட்டு என்ன சொன்ன பாடல் ஒன்று கேட்போம் மணிஜோஸ்ட்.
2: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
2: இந்த பாடல் டிஎம்எஸ் மற்றும் பாணி ஜெயராம் அவர்கள் இணைந்து பாடி ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:31.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
3: எப்படி
1: இருக்கிறீங்க காந்தன்? நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். சிலங்களை என்ன பாடல் தெரியும்?
3: பழைய பாடல் அந்த பயம் உண்டு வரைத்தான் நாங்கள் அப்படித்தான பயம் உண்டு வரேன் கடைசியில் ஒரு
1: நல்ல ஒரு பதில் தான் கொடுத்திருக்கீர்கள். பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி.
1: இந்த பாடல் சங்கர் கணேசனுடைய இசையமைப்பில் வந்த பாடல் SPB-யின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:39.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் கலெக்டர் ரஜி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த இப்போ ஒரு இனிய நாள்ல வந்து எங்களை மகளிர் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ராஜேஸ்வரி பாஸ்கர் அவங்க பேரனுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு.
0: ஆமா,
3: அவரை வாழ்த்தி கொண்டு மற்றது என்னுடைய ஒரு மச்சா சின்ன தெரியும், அனிஷா மச்சா, அனிஷா அவரோட ஹஸ்பண்ட் பேர் சதா, அவன் வெட்டிங் அனிவர்சரி. ஆனா அவர் சில மாதங்களுக்கு முன்னுக்கு சுகயீனம் காரணமா இறந்துட்டார். அப்ப அவரை நினைவுக்கு வந்தோண்டு என்னோட சகலனும் இந்த தம்பியும் சின்ன வயதுல இறந்துட்டார். என் சிஸ்டர்களோட பிரதரும் அவரும் சின்ன வயதுல இறந்துட்டார். அவர் ரெண்டு பேர்ட்டையும் ஒரு ஆள் பிறந்த நாள், ஒரு ஆள் செத்த நாள், அதையும் நினைவுக்கு வந்து கொண்டு கடவு படத்துல வந்து கருப்பா இந்த பாட்டெல்லாம் காத்திருக்கும்.
0: ஆமா, கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: இந்த பாடல் சாய் அபிகருடைய இசையமைப்புல மகாலிங்கம் மற்றும் அவருடைய குருப்பினை இந்த பாடி ஒரு பாடல் அளிக்கும். இந்த நேரம் 6:46.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ரஜி, இந்த ஆரணி கிடைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன் இந்த ஆரணி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். டைமிங் அந்த மாதிரியா? நான் இப்ப வீட்டுக்கு கிட்ட வர நீங்க எடுக்கு. வலிக்கிறே கழுத்தது.
4: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
5: பாட்டு எனக்கு வந்து ரட்சகன் படத்துல இருந்து கனவாயில காட்டா அந்த பாட்டு.
4: அந்த பாடல் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
5: கதை கேட்ட நான் சொல்றது என்னன்னு அந்த அதராத காரியம் சிதறாதன்ற ஒன்று இருக்குத்தானே, அப்ப அதுக்கேற்ற மாதிரி இப்ப அந்த தாய்க்குருவி வந்து இந்த குஞ்சுக்குருவியை முதலே சொல்லிக்க பதறி அடிச்சு வந்து இருந்தா அதுக்கு போய் அடுத்த இடத்துல போய் தங்குறதுக்கு கூட இடம் இல்லாம இருந்திருக்கும். அப்ப இது அந்த குருவி குஞ்சு சொல்லேக்குள்ளே தாய்க்குருவி அந்த இடத்துல எங்க போறோம்னு பிரித்தியா பண்ணி அந்த டைம் வரைக்கும் அதோட இன்னொரு அனுபவம் வந்து வந்திருக்கு தானே. அப்ப அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு தாய்க்குருவி இப்ப அடுத்த இடத்தை செட்டில் பண்ணி போட்டு பிறகு அதோட இப்ப நான் செய்ய அவன் செய்ய போறான் இவன் செய்ய போறான் அப்படி இப்படி செய்யக்குள்ளே ஒருத்தரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். இது நானா செய்ய போறேன்னு அந்த தாய்க்குருவிக்கே தெரிஞ்சிருக்கும், ஓ இவர் இந்த முறை கட்டாயம் செய்ய போறாரு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி பிரிப்பேர் பண்ணி அந்த குருவி குஞ்சுகளையும் கூட்டிட்டு அங்கால போயிருக்கு
4: போயிருக்கு.
5: என்ன சொல்லுவோம்,
4: அழகான கதையா கூறி முடித்து விடுவீர்கள். பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள். நன்றி
5: நன்றி. வணக்கம்.
4: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 6:52.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
2: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன பாடல் தெரியுது?
3: பாடல் அந்த துணிவு படத்துல சில்லா சில்லா அந்த பாட்டு.
0: அனிருத் பாடிய பாடல் கேட்டு மகளுங்கள் நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஜிப்ரானுடைய இசையமைப்பில் வந்த பாடல் ஒழிக்கும். இந்த நேரம் 6:58.
4: சக்தி புட்டா தாழுமான், அட்டி புள்ள யாருமான்,

0: Asian Textiles in Maaberum Mega Sale. Towide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vida kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: CMRின் மனத்தியால செய்திகள்.
3: மனத்தியால செய்திகள்
4: CMR தமிழ் HD hourly news.
5: கனடாவின் மிகப்பெரிய ஆயுத வர்த்தக கண்காட்சி நடைபெற்று வருகின்றது. இன்றும் நாளையும் ஒட்டோவாவில் நடைபெறும் கண்காட்சியில் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய இருக்கின்றன. இந்த கண்காட்சியை நடத்தும் கனேடிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்கள் தங்கத்தின் தலைவரான கிறிஸ்டின் சியான் ஃபராணி கலந்து கொள்ளும் நிறுவனங்கள் இந்த ஆண்டு தங்கள் விநியோகச் சங்கிலிகளில் உள்ள கனேடிய நிறுவனங்களை ஊக்குவிக்க கடுமையாக உழைத்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் மாக்கானி உள்நாட்டு பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கவும் பொருளாதாரத்தை வலுப்படுத்த இத்துறையை பயன்படுத்தவும் வலியுறுத்தி வருகின்றார். கடந்த ஆண்டு கனேடிய பொருட்களை வாங்குங்கள் என்ற கொள்கையின் அடிப்படையில் மற்றும் அமெரிக்காவுக்கு செல்லும் கனேடிய பாதுகாப்பு நிதியின் அளவை குறைப்பது ஆகியவற்றின் அடிப்படையில் அவர் தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார். கனடாவில் உள்ள ஒரு சில நகரங்கள் அமெரிக்காவுக்கு வெளியே தனது வர்த்தகத்தை பன்முகப்படுத்துவதில் கனடாவின் முன்னேற்றத்தை முன்னெடுத்துச் செல்வதாகவும் மற்றவை பின்தங்கியுள்ளன என்றும் கனேடிய வர்த்தக சபையின் புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. அமெரிக்க சந்தைக்கு வெளியே ஏற்றுமதியை பன்முகப்படுத்துவதில் கல்கரி, ஒட்டோவா, டொரண்டோ, சசெச்சூன் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள கலோனா ஆகிய நகரங்கள் வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. கனடாவில் உள்ள பல நகரங்கள் இதேபோன்ற மாற்றத்தை காணவில்லை என்றும் ஒன்டாரியோவில் உள்ள உற்பத்தி பகுதிகள் தொடர்ந்தும் பலவீனமான ஒட்டுமொத்த வர்த்தக செயல்திறனை எதிர்கொள்கின்றன என்றும் கூறியுள்ளது. தற்போதைக்கு வர்த்தக நிலைமைகள் நிலையற்றதாகவே இருக்க வாய்ப்புள்ளது என்றாலும் கனடா அமெரிக்கா வர்த்தக நிலைமைகள் நிலைபெறும் என்று பல வணிகங்கள் இன்னும் எதிர்பார்ப்பதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. பழங்குடியினர் உரிமைகள் பிரகடன சட்டத்தை திருத்துவதற்கான கோரிக்கைகளை முதல்வர் டேவிட் ஈபி கையாண்டு வருவதனால் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் இடையிலான பதட்டம் அதிகரித்து வருகின்றது. பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக 2 நீதிமன்ற தீர்ப்புகள் வந்ததை தொடர்ந்து ஒரு சவாலான நேரத்தில் தனது நியமனம் நிகழ்ந்திருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பிய ஒப்பந்த ஆணையகத்தின் புதிய தலைவர் ஜோர்ஜ் அபோட் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை சொத்து மற்றும் மேம்பாட்டு உரிமைகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஒப்பந்தங்களை பழங்குடியின மக்களின் உரிமைகள் மீதான ஐக்கிய நாடுகளின் பிரகடனம் மற்றும் ட்ரிப்பா உடன் நேரடியாக இணைப்பதற்கு எதிராக அபோட் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆனால் நவீன ஒப்பந்தங்கள் பழங்குடியின மக்கள், அரசாங்கம் மற்றும் தொழில்துறைக்கு மிகவும் தேவையான உறுதியையும் நன்மை

0: ஈரான் கூறியிருப்பதோடு எந்தவொரு தாக்குதலையும் எதிர்கொள்ள தனது ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படையின் துணை அரசியல் தலைவர் முகமது அக்பர் சாதே தனது எதிரிகளின் பலவீனம் காரணமாக போருக்கான சாத்தியக்கூறு குறைவாகவே இருப்பதாக ஈரான் நம்புவதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனத்திடம் பேசியிருக்கின்ற அவர், நாட்டின் ஆயுதப்படைகள் முழுமையான ஆயுதக்கிடங்குகளுடன் காத்திருப்பதாகவும் டெஹ்ரான் உயர் எச்சரிக்கை நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்தும் நிலைத்திருப்பதற்கு லெபனான் அரசாங்கமே காரணம் என்று இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கீடியான் சார் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இஸ்ரேல் அரசின் அரபு மொழி சமூக ஊடக கணக்கில் பகிரப்பட்ட கருத்துக்களில் லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலுக்கு எந்த நோக்கங்களும் இல்லை என்று தெரிவித்தார். பெரிய அளவிலான இஸ்ரேலிய தரைப்படைகள் தெற்கு லெபனானுக்குள் முன்னேறி வருவதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்ததைத் தொடர்ந்து அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. பைஜூஸ் கல்வி தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவனர் பைஜு ரவீந்திரனுக்கு சிங்கப்பூர் நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் பைஜூஸ் தற்பொழுது கடுமையான நிதி மற்றும் சட்டச்சிக்கலில் சிக்கியுள்ளது. 2022 இந்த நிறுவனத்தின் மதிப்பு 187,000 கோடி ரூபாவாக இருந்தது. ஆனால் நிறுவனத்தின் தற்போதைய நிலை 0 என்ற அளவுக்கு குறைந்திருப்பதாக அந்த நிறுவனர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். 1.2 பில்லியன் டாலர் கடன் தொடர்பான சட்ட போராட்டங்களும் அமெரிக்க நீதிமன்றங்களில் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் கட்டார் முதலீட்டு வாரியத்தின் துணை நிறுவனமான கட்டார் ஹோல்டிங்ஸ் தொடர்ந்த வழக்கில் பைஜு நிறுவனர் ரவீந்திரனுக்கு சிங்கப்பூர் நீதிமன்றம் 6 மாத கால சிறை தண்டனையை விதித்துள்ளது. இது தொடர்பில் ப்ளூம்பர்க் செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற தகவலில், 2024 ஏப்ரல் முதல் நிறுவனரின் சொத்து விவரங்களை வெளியிடுவது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த பல உத்தரவுகளை அவர் தொடர்ந்து மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரித்த நீதிமன்றம் சிறை தண்டனை மற்றும் நீதிமன்ற செலவுத் தொகையை செலுத்த உத்தரவிட்டிருக்கின்றது. மேலும் அவர் உடனடியாக சரணடைய வேண்டுமென்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. தரம்சாலாவில் நேற்று இரவு இடம்பெற்ற 19வது IPL போட்டியின் 1வது தகுதியான் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொண்ட நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றி மூலம் 2வது தொடர்ச்சியான தடவையாகவும் IPL வரலாற்றில் 5வது தடவையாகவும் இறுதிப் போட்டியில் விளையாட ராயல் சேலஞ்சர்ஸ் அணி தகுதி பெற்றுக் கொண்டது. இந்த போட்டியில் முதலில் துருப்பெடுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 254 ஓட்டங்களை பெற்றது. 255 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துருப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 19.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 162 ஓட்டங்களை பெற்று படுதோல்வி அடைந்தது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 23 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 23 பாகையில் காணப்படுகின்றது. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும் நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 21 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகையிலும் வரும் சனிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 18 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை கூறினேன். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164446422.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இதயம் வணக்கம்.
1: வணக்கம், நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கின்றது. தெரியும் மரத்துல 3-4 குருவிகள் இருக்கின்றது. ஆனா தாய்க்கு தெரியும் குருவிகள், இந்த தாய்க்கு இவைக்கு ரெக்கம் முளைச்சிட்டு இவை பறக்கிறது. ஆனா இந்த வயல்காரர் சொல்ல சொல்ல அவைக்கு அந்த துணிவு வேணும். துணிவு இறக்க இருந்தாலும் அந்த பறக்கிறதுக்கு துணிவு வேணும். இப்ப கை இருந்தாலும் தண்ணியில இறங்கினா தான் நீந்த முடியும்.
1: என்ன
2: கையில் கண்டிட்டு தண்ணியில இறங்காம நீந்தியது? அதனபடியா அந்த துணிவை குடுக்கிறதுக்காக இவர் சொல்ல செல்ல அவை அதுக்கு இல்ல ட்ரை பண்ணி 2-3 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா அதை ஒழிச்சிருக்கி நம் தாய்க்கு தாங்க பறக்க தொடங்கிட்டு நம்மன்றது. அதுதான் தாய்க்கு கோபம் வந்தது.
1: நன்றி, வரும்பொழுதே தெரிகிறது. ஆமாம், இந்த பாடல் அனிரத்தினுடைய இசையமைப்பில் விக்னேஸ்வரனுடைய வரிகளில் அனிரத் மற்றும் சக்தி ஸ்ரீ ஐஸ்வர்யா இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:12.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கேன். கூட நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டு
0: என்ன பாடல் தெரியும்?
3: பாடல் நான் கேட்கும் பாடல், படம் முள்ளும் மலரும் பாட்டு செந்தாளம் பூவே.
0: விளங்கவில்லை.
3: செந்தாளம் பூவே.
0: செந்தாளம் பூவே. ஆமாம், உங்களுடைய பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: பாட்டுக்கு நன்றி. நன்றி.
0: இந்த பாடல் கே ஜி ஜெயசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:18.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் தம்பி, நான் நம்பி சாய்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன அந்த மாதிரி சூப்பராக இருக்கேன்.
1: சூப்பர். என்ன பாடல் தெரியுது?
2: எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்துல இருந்து பாடல் இல்லை,
1: செண்பகமே.
2: செண்பகமே செண்பகமே சம்பந்தா பாடினதா?
1: சுனந்தா பாடிய பாடல். ஆமா,
2: மாத்தி போடாங்கோ.
1: கண்டிப்பா. மகனுங்கள் நன்றி.
2: நன்றி அம்மா,
1: நன்றி.
3: பட்டு பட்டு பூச்சி போல

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் எப்படி நல்ல இருக்கீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. பாடல் வந்து அந்த பக்ரீத் திரைப்படத்திலிருந்து குருவியை பத்தி கொண்டு வந்தீங்களா? அப்ப நாங்க அந்த குருவியை பத்தி கேட்போம். ஆலங்குருவிகளா எங்க வாசல் வருவிகளா அந்த பாட்டு சித்திரிகா
2: பாடியிருப்பேன்,
3: பாட்டு கேட்போம். மற்ற இந்த மறந்து உயிரும் அந்த அம்மா அந்த பேரப்பிள்ளைக்கு ஸ்ரீராம் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றது நீங்க எதை கேட்க வந்தீங்க? இப்ப கேளுங்க.
2: ஆமா ஆமா, எப்படி இருக்கிறது நோர்வே காலநிலை எல்லாம்?
3: நோர்வே காலநிலை நல்லா அழகா இருக்கு.
2: அந்த குருவிகள், குட்டி குருவிகள் வந்து தாயிடம் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு சிரிப்பார்களாம். அதை பார்த்து அந்த குருவியினுடைய தாய் வந்து கோபப்படுவாம்.
3: அதை
2: நீங்கள் தான் சொல்ல வேண்டும்.
3: அப்படி இருந்தா அவைய வந்து ஒவ்வொரு நாளும் அம்மா வந்து சொல்லி சொல்லி
2: அந்த வயலினுடைய உரிமையாளர் தான் இந்த கதைத்து கொண்டிருப்பாங்க. ஆனால்
3: அப்ப ஒவ்வொரு நாளும் வந்து அம்மா வந்து ஒவ்வொரு நாளும் வேற யாரும் வந்து வேலை செய்ய வர வர ஒவ்வொரு நாளும் நாள் கடத்தி கொண்டு போகும். முதலாளிக்கு ஆக்கள் வர
2: மாட்டினான்.
3: அப்ப அந்த குருவி வந்து நினைச்சிருக்கும், குட்டி குருவியில் நினைச்சிருக்கும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் தானே சொல்றீங்க, அப்ப நாங்கள் எப்படி அடுத்த நாளும் கடந்துடும் சொல்லி சிரிக்கத்தான் அந்த சொல்லுவா, இல்ல இல்ல நீங்க இன்றைக்கு சிரிக்க கூடாது, இனித்தான் உங்களுக்கு ஆபத்து நெருங்கிட்டுது, நாங்க எல்லாம் புறப்படணும் இனிமேத்தான். ஏனென்றா இவ்வளவு நாளும் அடுத்தவரை நம்பி இருந்தனாடி தான் அவர் வேலை செய்யாம இருந்தா, அவர் எப்ப வேலை செய்ய இறங்கி வர்றாரோ அப்பதான் எங்களுக்கு ஆபத்து நெருங்கி இருக்கு. அப்ப அதனால வந்து நாங்க எல்லாரும் இங்க இருந்து ஓடணும், தப்பி ஓடணும்னு சொல்லி காலத்தை கடத்தி கடத்தி வர அவைகளுக்கு அந்த ரெக்கையை முளைச்சிடும். அப்ப மெது மெதுவா அவ பறத்தி பறக்க வச்சு அந்த குருவி எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போயிருவா. ஏன்னா சொந்தமா இப்ப தண்ட முயற்சியில அவன் வேலை செய்ய வலிக்கிறானோ அன்றைக்குதான் அந்த வேலை வந்து வெகு சீக்கிரம் இல்ல கூடிய இதுல நல்ல வடிவா செய்து முடிப்பாருன்னு சொல்லி சொல்லிட்டு அதை முடிச்சிருப்பான்னு
2: நினைக்கிறேன். தங்கள் முயற்சியால் வேலை செய்தால் வெகு சீக்கிரம் செய்து முடிப்பார்கள்.
3: அடுத்தவரை நம்பாம இப்போ தங்கையே தனக்கு இந்த மாதிரி எப்ப இறங்கி கீழ் மட்டத்துக்கு இறங்கி வேலை செய்யாரோ அப்பதான் எப்பவும் ஒரு முதலாளி வந்து முதலாளி மாதிரி இருக்கக்கூடாது, தொழிலாளி மாதிரியும் இருந்தா தான் அந்த கம்பெனியை வந்து முன்னு கொண்டிடலாம்.
2: கண்டிப்பா
3: அப்படித்தான் செய்திருப்பாரு சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, உங்களோட கதைக்கும் அந்த பாடல கேட்போம்.
2: நன்றி, உங்களுடைய பதிலும் அழகாக இருந்தது. நன்றி. இந்த பாடல் வந்து இமானுடைய இசையமைப்பில் சிச்சிரியாமுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 7:32.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி
3: செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
4: நல்ல
1: சுகமாக இருக்கின்றேன். நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
4: நடக்காதுண்டு அந்த வயக்காரன் வாரன்னு சொல்லி கதைச்சிருப்பேன். அப்ப அதையே அம்மா சொன்னது நெஞ்சு விளையாட்டு அடுத்தோ இன்றைக்கு வயக்காரன் வரமுன்னு சிரிச்சு சொல்லியிருக்கணும். அப்பா அம்மா சொல்லியிருப்பா, ஓ என்ன சிரிக்கிறீங்க, இப்பதான் உண்மையான ஆபத்து வந்திருக்குது, வயக்காரனுடைய தந்தை வயல தாமதப்படுத்தாம உடனே செய்வேன், வேறு வேறு எதை நம்பினா அதை தாமதப்படுத்தி கொண்டே போகணும்.
1: தன்னுடைய வேலையை தாங்களே செய்வார்கள் என்றால் உடனடியா செய்து
4: முடிப்பார்கள்.
1: யார் எங்களுக்கு செய்வார்கள்?
4: அதான் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு.
1: உண்மைதான். ஆமாம், இந்த பாடலும் கேட்டு மகளுங்க. நன்றி. இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகி குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 7:38.
5: ஏ குருவி, குருவி குருவி, ஏ குருவி சிட்டு குருவி, ஓ சோடி எங்க அதை கூட்டிக்கிட்டு எங்க விட்டு

0: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் திகதி கைலாச வாகனம், 26ஆம் திகதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் திகதி வேட்டை திருவிழா, 28ஆம் திகதி சப்பரத் திருவிழா, மே 29ஆம் திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
1: இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தேவோமா.
2: வணக்கம். அப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கின்றோம், நலமா இருக்கின்றோம். உடனே சில பாடல்களுடன் பேந்து கொண்டிருக்கேன்.
2: நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
3: எனக்கு இன்றைக்கு நீங்கள் குருவி பார்த்து குருவி இந்த கதையில வச்சிருக்கிறீங்க, பரவாயில்ல. என்றாலும் நான் தெரிஞ்சு பாடலை கேட்போம். மாண்புமிகு பறையை அந்த படத்துல இருந்து ஆதிசிவன் நடிச்ச பறையடா இந்த பாட்டை கேட்போம்.
2: அந்த பாட
3: கதைக்கு வந்து உண்மையிலே அந்த அது எந்த உயிரினமாண்டாலும் சரி, அந்த அந்த சிறார்கள வந்து அதை குருவி என்று சொன்னாதான் இந்த உயிரினமும் கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கும். எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு குருவிக்கு அந்த குருவி வந்து கட்டி வரச்சாசம் அதுதான் இருக்கிறது. அதுல போட்டு முட்டைட்டு குஞ்சு பொறிக்கும். அந்த குஞ்சு வந்து எங்கட வீட்டு வாசலுக்கு முன்னுக்கு வந்து புடிய வந்து இருந்துடும். அது ரெண்டு குஞ்சு. அப்ப அது வந்து அந்த பறக்குற ஒரு தருணம் மட்டும் அதுக்கு அதுலதான் இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதுல கண்டு அந்த கொஞ்சமா பறந்து பறந்துதான் அது சண்டை. இதுக்கு இதுக்கு பிறகு கொஞ்சம் மாக்கடை காண்டது பிறகா இருக்கும். அது மட்டும் அது ஒவ்வொரு ஒவ்வொரு காலம் அதுக்குல்ல அந்த காலம் கொஞ்சம் வந்து இருந்துருவோம். இருந்துருனா டாக்கரியும் பெரிய தூரம் போகாது. ஆனா அந்த மற்ற ரெண்டு குருவியும் பெரிய குருவியும் அதுக்கு இல்லையே வேலை சுத்தி சுத்தி ஒன்று மின்னுக்கு லட பின்னுக்கு நிற்கும். அது பறக்க மட்டும் அந்த நாங்களே என்ன பிரச்சனைன்னு சொன்னா சில வகையில நாங்களே அந்த அது எங்களை கண்டு அதை பயந்து சேர்ந்து அண்டு போ இந்த வெருண்டிடும் அண்டு சொல்லி போட்டு நாங்களே அந்த கராச்சிகள் அலான் வெளியேறோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வர்ற ஆக்களுக்கு நான் அந்த அறிவுறுத்தி இருக்கிறது அந்த குருவியல் இருக்கிறது ரெண்டு அந்த கதிரையில இருக்கிறது அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அன்னைக்கும் என் ஃப்ரெண்ட் ராகர் இந்த ஒரு செக் கொண்டு பிக்கப் பண்ண வந்தார். அப்ப நான் அவருக்கு சொன்னேன், நான் அவர் சொன்னார் நீங்க சொன்னது போல நானும் பார்த்தேன். அது அது பயப்படுத்த வந்து அங்க அதை திரும்பி போட்டு அப்புறம் திரும்பி நிக்குது அந்த திருப்பி
2: அது
3: அவங்களுக்கு அது பழகி போட்டு.
2: நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மாக்கலுங்கள். நன்றி
3: நன்றி
2: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் காந்தி.
2: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கிறோம். நீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். எப்படி இருக்கிறது வென்குவர்?
4: வென்குவர் இன்றைக்கு நல்ல சம்பர்.
2: நல்ல மழையா?
4: இல்ல இல்ல, நல்ல வெயில் வந்து.
2: நல்ல வெயில்.
4: அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கிறேன், வெளியில போகல. எனக்கு வந்து பாலா படத்துல இருந்து தீண்டி தீண்டி தீய முழுக்கிறேன்.
2: ஆமா, அந்த பாடல் உன்னிகேசன் சுஜாதா பாடிய பாடல். கதையும் கேட்டீர்களா?
4: கதை கொஞ்சம் தான் கேட்டிருக்கிறேன். தாய்க்காரி வெயிட் பண்ணி இருக்கும் போல எனக்கு குஞ்சுகள் இறகு முளைச்சி வர மட்டும் வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து. ஓகே, இப்ப அந்த நான் கேட்டத சொல்றது வந்து பொறுமையா இருந்துட்டு இனி வந்து இனிதான் பயப்படுவோம். தாய்க்காரி சொல்லி இருக்கும் இனிதான் பயப்பட மாட்டேன். ஏன்டா உங்களுக்கு வந்து அந்த பவர் வந்துட்டு பறக்கிற சக்தி வந்துட்டு சந்தோஷமா பறந்து செல்வம் உண்டு போயிருப்பேன் போடுறதுக்கு. ஆனா சிகிச்சை வேறு அர்த்தம். சிகிச்சை வந்து என்னடா தோட்டக்காரன் நெடுக வாரான் போறான் பாப்போம். இப்ப என்றாலும் திறந்து விடுவானோ ஒன்று போட்டு எதிர்பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்திருக்கும் போடுறதுக்கு என்னடா வாரான் அவன் பாட்டுக்கு போறான். காய்காரி தோட்டக்காரன் வச்சு பயமுறுத்தின்னு இருந்திருப்பான்.
5: என்ன
2: பாடல் தெரியும்?
5: எனக்கு வந்து புதிய மனிதா அந்த இந்திரன் படத்துல இருந்த பாட்டு கேட்போம்.
2: புதிய மனிதாவில் இருந்து என்ன பாடல்?
5: உங்களுடைய
2: பாடல் வரும். நன்றி
5: நன்றி
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ராஜி, நான் மொரின் கதைக்குவேன்.
2: எப்படி இருக்கிறீங்க
6: மொரின்? நல்லா இருக்கிறேன்.
2: நீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
6: எனக்கு நிலாவை வா படத்துல இருந்து நீ காற்று நான் மரம்.
2: நீ காற்று நான் மரம். ஆமாம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு மொரின சந்திக்கிறோம்.
6: நேரம் கிடைக்கவே இல்லை, வேலைக்கு போனா கொஞ்சம் லேட் ஆகாது. இப்ப இடையில நீங்க சொன்ன ஸ்டோரியே நான் கேட்டுக்கொள்ள. அப்ப வந்த உடனே வேலை முடிய வந்த உடனே ஒரு பாடல் கேட்கலாம்ன்ற ஒரு ஆசை வந்தது எடுத்தது.
2: கண்டிப்பாக உங்கள் வேலைக்கு மிக்க நன்றி, தொடர்ந்து அழையுங்க.
6: நன்றி நன்றி நன்றி எல்லாம் பாய்.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நான் நலமா உச்சமா.
2: உங்களுடைய பாடல் வரும். நன்றி
7: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் வணக்கம்.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் நிலையில் நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நல்ல சுகமா இருக்கிறேன்.
2: ஆமா, விளங்கவில்லை நீங்க கதைக்கிறது. கண்டிப்பாக. ஏனென்றால் ஒரு பச்சை பாசையில் என்றோ ஒரு வயல்வெளி இருக்குமாம். அந்த வயலில் வந்து நடுவில் ஒரு குருவி வந்து கூடு கட்டி இருக்குமாம். அந்த குருவி வந்து அந்த குருவி கூட்டில் மூன்று குட்டி குருவிகளும் ஒரு தாய் குருவியும் இருக்குமாம். அந்த வயல் வந்து அறுவடைக்கு தயாரான நிலையில இருக்குமாம். அப்பொழுது அந்த குட்டி குருவிகள் ஒரு நாள் தாயிடம் சொல்லுமாம், எங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது, நாங்கள் இங்கிருந்து போக வேண்டும் என்று சொல்லுமாம். அப்போ தாய் கேட்குமாம் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குருவிகள் சொல்லுமாம், அந்த வயலினுடைய ஓனர் வந்து சொன்னார், நாளைக்கு வந்து வேறு இடத்துல இருந்து பக்கத்து கிராமத்தில் இருந்து வந்து இந்த வயலை அறுவடை செய்ய போகின்றார்கள், அதனால் நாங்கள் இங்கே இருப்பது ஆபத்து, நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னார்களாம். அப்போ தாய் அதை கேட்டுவிட்டு சிரித்து போட்டு சொன்னாவாம், அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் படுத்து தூங்குங்கள்னு சொல்லிவிட்டு தாய் இந்த குருவிகளுக்கு இறை தேடி சென்று விட்டாராம். இரண்டாம் நாள் வரும் பொழுதும் இந்த குருவிகள் தாயிடம் சொன்னார்களாம், எங்களுக்கு பயமாக இருக்கின்றது, நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது தாய் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குருவிகள் சொன்னார்களாம், இன்றும் அந்த வயலினுடைய சொந்தக்காரர் வந்தார், அவர் சொன்னார் இன்று வந்து அதே கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து இன்று அறுவடை செய்ய போகின்றார்கள், நாளை வந்து செய்ய போகின்றார்கள், அதனால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல வேண்டும் என்று. அப்போ தாய் அதற்கும் சொன்னாவாம், இல்லை அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கன்னு சொல்லிவிட்டு தாய் சென்று விட்டாராம். மூன்றாம் நாளும் இதே மாதிரி அந்த குருவிகள் வந்து தாயிடம் சொன்னார்களாம், எங்களுக்கு பயமாக இருக்கிறது, நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் எங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது, நாங்கள் செல்ல வேண்டும் என்று. அப்போ தாய் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குருவிகள் அறுவடை செய்ய போகின்றார்கள், நாங்கள் இங்கு இருக்க முடியாது என்று. அப்ப தாய் சொன்னாராம், அப்படி எதுவும் நடக்காது என்று சொல்லிவிட்டு வளமை போல் தாய் நீங்கள் படுத்து தூங்குங்க சொல்லிவிட்டு தாய் சென்று விட்டாராம். நாலாம் நாளும் இந்த குருவிகள் வந்து தாயிடம் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு சிரித்தார்களாம். அதை கேட்டு அந்த தாய் வந்து அந்த குருவியினுடைய தாய் வந்து கோப
8: சாப்பிடுங்கள். அப்ப அது வந்து பொய்யானகாவே தாய்க்கு சொல்லி பார்க்கணும், என்ன சும்மா சொல்லி பார்க்கணும், என்ன செய்யற அம்மான்னு சொல்லி சொல்லி போட்டு கடைசி எதிர்ப்பினா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி தரையிடாமல் நீங்கள் உங்களை இந்த நடுத்தறிவில விட்டுட்டு போயிருக்கு, போய் சாப்பாடு கடந்து தெரியும், எங்க கூடதான் உபதாரம் வந்து கிடைச்சி கொண்டு இருப்பாங்க, நாங்க இருந்த போறாரு வெளிவழையாலும் தனி வழி வேணும் தானே, அந்த மாதிரி ஒரு நான் திங்க் பண்றேன் அப்படி. மதுரோட தாங்கி இருந்தா உபதரவு கொண்டு சொல்லுவீன் நான் என்ன நடக்கும்னு தெரியாதானே அப்படி ஒரு நீங்க நான் யோசிக்கிறேன்
2: அப்படி சொல்லிருக்கு என்ன பாடல் அந்த பாடல் ஆமாம் உங்களுடைய பாடல் மொழிபெயர்ப்பப்படும் நன்றி
8: நன்றி
2: இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி
9: புதிய
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
11: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்
10: தங்க நகை அடகு சேவை மிக குறைந்த வட்டி வீதம் நம்பிக்கையான சேவை அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம் பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம் உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000
12: ஹாய் டார்லிங் காசு அனுப்பினான் வந்ததா
13: இல்லடா
12: ஹலோ காசு வந்ததாடா
13: இன்னும் வரல காசு
12: காசு வந்துச்சா
13: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு
14: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்
15: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 905-456-8433
16: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
17: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன் நீங்களே
16: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
18: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
19: 905-270-8800
2: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி உங்களிடம் ஒரு கதையும் கேட்டிருந்தேன் அதற்கான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் அந்த கதை என்னவென்றால் ஒரு பச்சை பசையில் என்ற ஒரு வயல்வெளியும் அந்த வயல்வெளியில் நடுவில் ஒரு குருவிக்கூடு ஒன்று இருந்ததாம் அந்த குருவிக்கூட்டில் மூன்று குருவிகளும் ஒரு தாய்க்குருவியும் இருந்ததாம் அந்த குருவியில் அந்த வயல்வெளி வந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்ததாம் அந்த அந்த குட்டி குருவிகள் வந்து தாயிடம் ஒரு நாடு சொன்னார்களாம் எங்களுக்கு இங்கே இருப்பதற்கு ஆபத்தாக இருக்கின்றது நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக வேண்டும் என்று அப்போ தாய் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குருவிகள் சொன்னார்களாம் இந்த வயலினுடைய சொந்தக்காரர் வந்தார் அவர் சொன்னார் பக்கத்து கிராமத்தில் இருந்து நாளை வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள் நாங்கள் இங்கே இருப்பது ஆபத்து நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னார்களாம் அதற்கு தாய் சிரித்து விட்டு சொன்னாராம் இல்லை அப்படி எதுவும் நடக்காது நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய் இந்த குழந்தைகளுக்கு இறை தேடி சென்று விட்டாராம் மறுநாளும் இந்த குருவிகள் அதே போல் தாயிடம் சொன்னார்களாம் எங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது நாங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று சொன்னார்களாம் அதற்கு தாயேன் என்று கேட்கும் பொழுது அந்த குருவிகள் சொன்னார்களாம் அந்த வயலினுடைய சொந்தக்காரர் மீண்டும் வந்தார் அவர் சொன்னார் நாளை வந்து இந்த கிராமத்து மக்களே வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள் கிராமத்தில் இருந்து வந்து அறுவடை செய்ய போகின்றார்கள் அதனால நாங்கள் இங்கே இருப்பது ஆபத்து நாங்கள் செல்ல வேண்டும் என்று அதற்கும் தாய் சொன்னாராம் இல்லை நீங்கள் அப்படி எதுவும் நடக்காது நீங்கள் நிம்மதியாக படுத்த தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய் சென்று விட்டாராம் மூன்றாம் நாளும் இதே போல் அந்த குருவிகள் வந்து தாயிடம் முறையிட்டார்களாம் நாங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும் எங்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது என்று அப்போ தாய் மூன்றாம் நாளும் கேட்கும் பொழுது ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த குருவிகள் சொன்னார்களாம் அந்த வயலினுடைய சொந்தக்காரர் சொன்னார் தங்களுடைய சொந்தக்காரர் வந்து நாளை அறுவடை செய்ய போகின்றார்கள் அதனால நாங்கள் இங்கே இருப்பது ஆபத்து நாங்கள் செல்ல வேண்டும் என்று அப்பொழுதும் தாய் அதே மாதிரி சொன்னாராம் இல்லை நாங்கள் இங்கே அப்படி எதுவுமே நடக்காது நீங்கள் படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தாய் சென்று விட்டாராம் நாலாம் நாள் அந்த குருவிகள் வந்து தாயிடம் ஒன்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு முறையிட்டு விட்டு சிரித்தார்களாம். தாய் அதற்கு கோபப்பட்டார் என்று கேட்டிருந்தேன். நினைந்த சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாளான அந்த வயலினுடைய சொந்தக்காரர் வந்தார். அவர் சொன்னாராம், யாருமே தேவையில்லை, தனக்கு 4 பிள்ளைகள் இருக்கு, தன்னுடைய 4 பிள்ளைகளோட தானும் சேர்ந்து 5 பேரா சேர்ந்து தாங்கள் நாளைக்கு அறுவடை செய்வோம் என்று சொன்னார் என்று சொன்னாராம். அதற்கு அந்த குருவிகள் சொன்னார்களாம், தாயிடம் இப்படி சொன்னார்கள், இப்படி அந்த வயலினுடைய சொந்தக்காரர் சொன்னார், இவ்வளவு பேர் வந்து செய்யாத பொழுது இந்த 5 பேர் வந்து எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் சிரித்தார்களாம். அதற்கு தான் தாய் கோபப்பட்டாவாம். ஏனென்றால் தாயுடனே சொன்னாவாம், இல்லை இல்லை,